0: வேலா இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுப

வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா எதிர்பார்ப்புகளற்ற வாழ்க்கை அவசியம். எதிர்பார்ப்புகளுடைய அடர்த்தி அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் துன்பமும் எடைக்கெடை பரிசலிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம படிக்க முடியுமா? பிரசவமாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்ப்பம் தாங்க முடியுமா? சாப்பாடு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் உணவு விடுதிக்கு போக முடியுமா? திருமணமாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் பெண் பார்க்க போக முடியுமா? இப்படி எதிர்பார்ப்புகளே இல்லாம வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தா சுவாரஸ்யமா இருக்காதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எப்போ எதிர்பார்க்கலாம், எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுலதான் பகுத்தறிவும் பக்குவமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பொண்ணும் குழந்தைய கருவுல தாங்கும் போது அழகையும் முழுமையும் அடைறாங்க. குழந்தை பிறக்கும் போது தாயும் பிறக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா பெண் உள்ளம் அப்படின்றது வேற, தாய் உள்ளம் அப்படின்றது வேற. முழு விழிப்புணர்வோட செயல்படுறதுதான் தாய் உள்ளம். அதே போல உணவு விடுதிக்கு சாப்பிட தான் போவோம், இல்லைன்னா போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா அம்மாவோட கைப்போக்குவத்திலேயே உணவு கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றமும் விரக்தியும் தான் அங்க மிச்சமா இருக்கும். நாம மனசுல நினைக்கக்கூடிய நாலஞ்சு உணவு பதார்த்தங்கள்ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற எண்ணத்தோட போனா வருத்தம் இருக்காது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு, மெனு கார்டுல இருக்கக்கூடிய எல்லா உணவும் கிடைக்கிற உணவு சாலை இந்தியாவிலே கிடையாதுன்னு சொல்றாரு. அவருடைய அனுபவங்கள் அப்படிதான் இருந்ததா. கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு உள்ள போன சப்ளையர் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம கூட வந்த குழந்தைங்க அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதிக எதிர்பார்ப்போட வாழக்கூடிய எல்லாருமே குழந்தைத்தனத்தோட வாழக்கூடிய நபர்கள் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இத்தனை உணவு வகைகள் கிடையாது, இத்தனை உணவு விடுதிகள் கிடையாது, இத்தனை பற்பசைகள் சோப்புகள், ஏன் பல கிராமங்களுக்கு மின்சார வசதியே கிடையாது. ஆனாலும் மனிதர்கள் அதிகமான மகிழ்ச்சியோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நொடி மின்சாரம் இல்லைன்னா எவ்வளவு பதற்றம் அடைறோம். எல்லாரையும் சபிக்கிறோம், இந்தியாவில பிறந்ததுக்கே வருத்தப்படுறோம். தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட காலங்கள்ல ஒரு சில வீடுகள்ல மட்டும்தான் இருந்தது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா திரைப்பட நேரத்துல தெருவே வெறிச்சோடி கிடக்கும். பல குடும்பங்கள் ஒரே வீட்டுல குழுமி இருக்கிறதையும், கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும்போது கடைகள்ல மேட்ச் பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறதையும் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பல அலைவரிசைகள் விளம்பரங்கள் வரும்போதெல்லாம் அடுத்த அலைவரிசைக்கு தாவக்கூடிய பணியை சிறப்பா செய்து ரிமோட். எதிர்பார்ப்புகள் கூடியிருச்சு, ஆனா திருப்தி அதிகரிச்சிடுச்சா அப்படின்றதுதான் நாம யோசிச்சு பார்க்கணும். எதிர்பார்க்காதவர்களுக்கு மகிழ்ச்சி எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கற்பனைகளை வளர்த்து கொள்ளாத மனிதனுக்கு எல்லா காலங்களுமே வசந்த காலமாக மாறிவிடுகிறது. இந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமா ஒரு பழங்கால கதை ஒண்ணு சொல்லுவாங்க. பழங்காலத்துல ஒரு நாட்டோட மன்னர் தன்னோட மந்திரி கிட்ட சொன்னாராம், இன்னைக்கு என்னுடைய மனசு ஈகை குணத்தால நிறைஞ்சிருக்கு, யாருக்காவது ஏதாவது அள்ளி கொடுத்தே ஆகணும். ஆக நான் ஒரு யாசகனை போல மாறு வேஷம் போட்டு நம்மளுடைய தெருக்கல்ல உலாவர போறேன். யார் என்ன கூப்பிட்டு என்ன உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 பானை தங்க காசுகள் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னவரு சந்தோஷமா நகர்வலம் போனாராம் ஒரு யாசகனை போல. திரும்ப வரும்போது ரொம்ப சோகமா வந்தாராம். உடனே மந்திரி சொன்னாராம், என்னம்மண்ணா இவ்வளவு சோகமா வரீங்க, யாருமே உங்களை உள்ள கூப்பிடலையா? சரி சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னப்போ மன்னர் சொன்னாரு, ஆமா நான் சோகமா தான் இருக்கேன், யாருமே என்ன உள்ள கூப்பிடல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்களை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். ரெண்டு காரணங்கள், ஒண்ணு நம்ம மக்கள் யாரையும் என்னவா இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் மதிக்கிறாங்க, இன்னொன்னு நம்ம மக்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்னா எதிர்பாராத தருணங்கள்லயும் இடங்கள்லயும் மகிழ்ச்சி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால நான் கொண்டு போன 100 பானை தங்க காசையும் திரும்ப கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆமா நேர்களே, மகிழ்ச்சி அப்படின்றது எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு காற்று. அதை நாம என்ன நினைக்கிறோம்னா சிலிண்டர்கள்ல அடைக்கக்கூடிய எரிவாயு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு எண்ணத்தை மாத்திட்டு எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தென்றல உணர ஆரம்பிப்போம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
2: அதுக்கு காரணம் அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
2: அப்படினா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கறைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கறை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் ஸ்டைல்ஸ் மால். அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நாடு, அதிகாரம் 74, குறள் எண் 735. பல் குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. பல குழுக்களாக பிரிந்து நாட்டை பாழாக்கும் உள்நாட்டு பகையும் அரசனை வருத்தும் கொலைவெறி கொண்ட குருநில மன்னர்களின் தொல்லையும் இல்லாததே சிறந்த நாடாகும். அதாவது பல வகை மாறுபடும் கூட்டங்களும் உடன் இருந்தே அழிவு செய்யும் உட்பகையும் அரசனை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய சிறு சிறு கலகக்காரர்களும் இல்லாததே சிறந்த நாடாகும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. கோசலை நாட்டை ஆட்சி செய்த மன்னர் சேமதர்ஷி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக சில நலத்திட்டங்களை உருவாக்குறாரு. அந்த நலத்திட்டங்கள் எதுவுமே மக்களை சென்றடையல. அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முனிவர் காலக விருச்சிகர். மக்கள்கிட்டயே நேரடியா அவங்களோட நிறை குறைகளை தெரிஞ்சுகிட்டாரு. இந்த முனிவர் தன்னுடைய நாட்டையும் தன் நாட்டு மன்னனையும் நேசிக்க கூடிய மனிதர். ஆக ஒரு காகத்தை கூண்டில் அடைத்து கொண்டு மன்னரை சந்திக்க நேரடியா வந்துட்டாரு. அரசவைக்கு வந்த முனிவர் மன்னரை வணங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னா, இந்த காகம் அதிசய சக்தி கொண்டது. இதனுடைய மொழி எனக்கு புரியும். ஒரு நபரை குறிப்பிட்டு காண்பிக்கும் போது அவர் செய்த நன்மை தீமைகளை வெளிப்படையாக கூறக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு அமைச்சர் முன்னாடி போய் நின்றுட்டு காகம் கரைய ஆரம்பிக்கவும் சொல்றாரு, மன்னா இவர் உங்களுடைய அரச பொக்கிஷத்தில் திருடி இருக்கிறார் அப்படின்னு இந்த காகம் சொல்லுதுன்னு சொல்லிட்டாரு. உடனே அமைச்சருடைய முகம் மாறிடுச்சு. அந்த அமைச்சரை மட்டும் இல்லாம இன்னும் சில உயர் அதிகாரிகளையும் சில வீரர்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க பெரிய குழப்பமே உருவாயிடுச்சு. குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு முனிவர் கிளம்பி போயிட்டாரு. அப்போ அன்னைக்கு இரவே இந்த மனிதர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி நாம செய்யக்கூடிய செயல்களை இந்த முனிவர் தன்னுடைய காகத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஆக இந்த காகம் இனி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரவோட இரவா காகத்தை திருடிடுறாங்க. தன்னுடைய காகம் திருடு போனதை தெரிஞ்சுக்கிட்ட முனிவர் மறுநாள் அரசவைக்கு வர்றாரு. அரசர்கிட்ட, மன்னா, நாட்டு நலனில் அக்கறை இல்லாத மனிதர்கள் வாழக்கூடிய இந்த அரசவையில் இனி ஒரு நாள் கூட தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள மன்னர் நடந்தது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆக உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒன்னு அரசவையை விட்டு வெளியே போக வேணாம், மிகச்சிறந்த ஆலோசகரா நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், இவங்களுக்கு பதிலா புதிய நபர்களை நான் தேர்வு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நலத்திட்டங்களும் நல்ல முறையில் சென்றடைய ஆரம்பிச்சதான். இந்த கதையில வரக்கூடிய கருத்து தான் திருவள்ளுவரும் நமக்கு சொல்றாரு. பல வகை மாறுபடும் கூட்டங்கள் கூட இருந்து அழிவு செய்யும் உள் பகை, அரசனை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய கலகக்காரர்கள், இவங்க யாரும் இல்லாததுதான் சிறந்த நாடு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. இது நாட்டிற்கு மட்டுமல்லாமல் வீட்டிற்கும் நாம் வாழக்கூடிய சமூகத்திற்கும் பொருந்தும். தீயவர்களுடன் இருந்தால் அழிவு, நல்லவர்களுடன் இருந்தால் செழிப்பு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 to 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்குறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஜென் துறவிய சந்திக்கிறதுக்காக அதிகாலையிலே ஒருத்தர் வந்தாராம். துறவிய வணங்கி, ஐயா நான் தினமும் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் எனக்கு தியானம் பண்றதுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். துறவியும், சரி நான் தியானம் பண்ண கத்து தரேன், இப்போ நீங்க என் கூட நடைப்பயணமா என் பின்னாடியே வரீங்களா அப்படின்னு கூட்டிட்டு போனாராம். அவரும் துறவியோட கட்டளை ஏத்துக்கிட்டு அவரை பின்தொடர்ந்து அந்த நடைப்பயணத்துல கலந்துகிட்டாராம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதிரே இன்னொருத்தர் வந்தாராம். அவர் கால்கள் இடறி விழ பார்த்தாராம். அதுக்கப்புறமா சுதாரிச்சு நின்னுகிட்டாராம். துறவியோட வந்த நபர் அவரை பார்த்து, ஏனையா பகல் நேரத்திலே இப்படி தடுமாறீங்க, பார்த்து மெதுவா போங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதும் தடுமாற்றத்தோட நடந்தவருக்கு கோபம் வந்துடுச்சு. தடுமாறினது நான் தானே, நீ இல்லையில, நான் என்ன கீழே விழுந்துட்டேனா, உன் வேலைய பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு அப்படின்னு பதிலுக்கு துறவியோட வந்த நபர் கேட்கவும் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் துறவி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, மெதுவா நான் உங்களை என் கூட தானே வர சொன்னேன், வாங்க ரெண்டு பேரும் நடைப்பயணத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாராம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கிராமத்து தெருவழியா நடந்து போனாங்களாம். அப்போ ஒரு திண்ணை வீடு, அந்த திண்ணை வீட்டோட வெளி திண்ணையில தானியங்கள் காய வச்சிருந்தாங்களாம். அந்த தானியங்களை காகம் வந்து கொத்தி தின்னுட்டு இருக்குது. துறவியோட வந்த நபர் என்ன பண்ணாரு, பக்கத்துல கிடந்த மண்ணாங்கட்டி ஒன்னு எடுத்து காகத்தின் மேல வீசிட்டாரு. அந்த மண்ணாங்கட்டி தானியத்தின் மேல பட்டு உடஞ்சதால எல்லா இடத்துலயும் மண்ணாயிடுச்சு. யதார்த்தமா வெளியே வந்து இத கவனிச்ச தானியத்தை காய வச்ச பொண்ணுக்கு கோபம் வந்துடுச்சு. ஐயா நான் காய வச்ச தானியத்தின் மேல எதுக்காக இப்ப மண்ணை கொட்டினீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஏமா நான் வேணும்னா மண்ணை கொட்டிட்டேன், உன்னோட தானியங்களை காகம் கொத்திட்டு இருந்துச்சு, விரட்டலாம் அப்படின்னால என்ன தொட கற்களை தேடினேன், அவசரத்துக்கு கற்கள் எதுவும் கிடைக்கல, மண்ணாங்கட்டி எடுத்து வீசினேன், காகத்தின் மேல பட்டு அது அப்பாழ விழுந்துடும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது இப்படி நடந்துடுச்சு, அதுக்கேமா கத்துற அப்படின்னு இவர் கோவப்பட்டாரு. உங்களை யாரு எரிய சொன்னது அப்படின்னு அந்த பொண்ணு சத்தம் போட ஆரம்பிக்கவும் மறுபடி இந்த இடத்துலயும் வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. ரெண்டு பேரோட சண்டைய பார்த்து ஊர் கூடுறதுக்கு முன்னாடி துறவி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினாரு. வாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வழியில குளம் ஒண்ணு இருந்தது, அங்க என்ன நடந்தது, கடைசியா தியானம் பண்ண கத்துக்கிட்டாரா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறை.

0: காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. தியானம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்க வந்த மனிதரை நடை பயணமா கூட்டிட்டு வந்தாரு. முதல்ல ஒருத்தர் தவறி விழும்போது ஏன் பகல்லையே தடுமாறுறீங்கன்னு கேட்டு அவர் கூட பிரச்சனை. ரெண்டாவது ஒரு அம்மா தானியங்களை காய வச்சிருந்தாங்க, காகத்தை விரட்டுறதுக்காக மண்ணாங்கட்டிய தூக்கி வீசினாரு. அது தானியத்தின் மேல விழுந்து உடஞ்சதால தானியங்கள் எல்லாம் மண்ணா போச்சு. இப்போ இந்த அம்மா கூட பிரச்சனை. ரெண்டு பிரச்சனைகளை சமாதானப்படுத்தி மெதுவா தன்னுடைய நடை பயணத்துல அமைதியா கூட்டிட்டு வந்தாரு துறவி. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா தூரத்துல ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல மக்கள் குடித நீர் அள்ளிட்டு போவாங்க. அதுல 4-5 சின்ன பசங்க இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தவருக்கு மறுபடியும் கோபம் வந்துடுச்சு. எதுக்கு இந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கீங்க? எல்லா இடத்தையும் சேரும் சகதியுமாக்கி தண்ணிய கலக்கிக்கிட்டு இருக்கீங்களே, இதுல மக்கள் குடிக்க அல்ல வருவாங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா அப்படின்னு சின்ன பசங்களை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன பசங்களும் அவர் பெரியவர்னு கூட பார்க்காம பதிலுக்கு எரிச்சலோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் துறவி என்ன பண்றாரு, அந்த சின்ன பசங்களுக்கு மெதுவா எடுத்து சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இவர்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. ஐயா, சின்ன பசங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட நிதானமே இல்ல, அதனாலதான் என் கூட வந்த நேரத்துல 3 இடங்கள்ல நீங்க அமைதி இல்லாம நிதானத்தை இழந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. யாருக்கிட்ட நிதானம் இருக்குதோ, யாருக்கிட்ட பொறுமை இருக்குதோ, அவங்களாலதான் தியானம் செய்ய முடியும். தியானத்தின் மூலமா மத்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆக நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்களையும் கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உணர்ச்சி வசப்படாம நிதானத்தோட அந்த இடத்த கடந்து போயிருக்கலாம். அதை நீங்க என்னைக்கு கத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்களே தியானம் செய்ய கத்துக்குவீங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க. ஆக முதல்ல பொறுமையை கடைபிடிங்க, அதுக்கப்புறமா நீங்களே தியானம் பண்ண கத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாராம். கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த மனிதர் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு இன்னையில இருந்து நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல தன்னுடைய வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சாராம். ஆமா நேர்களே, ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவைப்படக்கூடியது நிதானம் மட்டும்தான். இந்த நாள் உங்களுக்கும் பொறுமையின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா.

0: சுரேஷ் வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவில் போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமாக ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரத்தோட கடைசி நாளுக்கு வந்து வந்தாச்சு, மே 16, 2026. இந்த மே மாதமே கொஞ்சம் வேகமாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம மீன்பிடி தடைக்காலம் வந்து போடுற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கரெக்டாக 1 மாதம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 மாதம் வந்துருக்கு இந்த நம்ம விசைப்படுகளுக்கான மீன்பிடி தடைக்காலம் வந்து முடிய, இன்னும் ஒரு 1 மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மே 16 நம்ம நிகழ்ச்சி எப்படியே தொடங்கி இன்றைக்கான வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். சரி, இன்றைக்கி ஒரு மழை பற்றின ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, மழை வந்து இன்னும் 3 நாட்களுக்கு வந்து தாராளமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு நாட்களும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 19 வரைக்கும் மழை வந்து இருக்கக்கூடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போ மழை நிற்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு இதுதான் விடை. மே 19 வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து மழை வருமா, அந்த இடங்களுக்குள்ளே நம்ம இடம் வந்து நம்ம ஊரும் வந்து வந்துட்டு போகலாம். சில நேரங்களில் மழை பெய்யுது, சில இடங்களில் அப்படியே மெல்ல மெல்ல வந்து தூருது, சில இடத்துல மழையே இல்லாமல் போயிடுது, சில இடத்துல வேறு பகுதியில் வந்து மழை பெய்யுது. இப்படி மாற்றி மாற்றி வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் மே 19 வரை நம்ம தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் மழை இருக்குமா? காற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் முதல் குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: என்ன தர இது? பார்த்த மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
2: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
3: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
0: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. ஆசி மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம நீட்டுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஏற்கனவே நடந்த நீட் தேர்வு வந்து சில பல பிரச்சனைகள் காரணமாக வந்து ரத்து செய்யப்பட்டது. அதாவது எல்லா தமிழ் நம்ம இந்தியா முழுக்க எல்லாரும் எழுதின நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணாங்க சில இடங்களில் நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக. அதுக்கப்புறமா நீட் வந்து மறுத்தேர்வு வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவித்தாங்க. நீட்டுக்காக ஏற்கனவே எழுதினவங்க இல்லைன்னா ஏற்கனவே ஒரு ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதாலோ நம்மளுக்கே தெரியும்ல தான் எழுதியிருப்போம் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. திரும்பவும் தன்னோட அந்த படிப்பை வந்து காட்டி நல்லா உட்காந்து படித்து நல்லா மெமரி பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து எழுதுறக்கு. ஏன்னா ஒரு ஏற்கனவே ஒரு ட்ரையல் பார்த்தாச்சு, எப்படி நீட் தேர்வு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எழுதி கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்னொரு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம தேசிய தேர்வு முகமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசின் ஒப்புதலோட அடுத்த மாதம் அதாவது ஜூன் 21 நீட்டுக்கான மறுதேர்வு அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வாளர்களும் பெற்றோர்களும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான வழிமுறைகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே வந்து அதுக்கான தகவல் வந்து வரும். இந்த தகவலை மீண்டும் தெரிஞ்சுக்க neet.ug@nta.ac.in அப்படின்ற இணைய முகவரியில் தெரிஞ்சுக்கலாம். neet.ug@nta.ac.in அப்படின்ற இணைய முகவரியில் இது பற்றின தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 21 இன்னைக்கு மே 16 கிட்டத்தட்ட ஒரு 35-36 கிட்ட வந்திருக்கு. 1 மாதம் முழுசாக இருக்குது. திரும்ப உட்காந்து படித்தா இன்னும் அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நிறைய டாக்டர்ஸை நம்ம வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்க, நல்லா படிங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: சோசை எஃப்எம் 90.4.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு மற்றும் ஒரு பயிற்சிக்கான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் May 18 காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி குறித்த ஒரு தேர்வு முகாம் வந்து நடைபெற இருக்கு. இதில் நம்மளோட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம், வழுதூர் இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிறுவனம், தமிழ்நாடு அரசு உப்பு உற்பத்தி கழகம், அரசு பணிமனை மற்றும் 50-க்கும் அதிகமான முன்னணி தனியார் நிறுவனங்கள் வந்து வர இருக்காங்க இந்த முகாமுக்கு. அவங்க வந்து நேரடியாக பயிற்சியாளர்களை வந்து தொழில் பழகுனர் பயிற்சிக்கு வந்து தேர்வு செய்ய இருக்காங்க. அதாவது தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, தொழிலே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலை வாய்ப்பில் வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறக்காக நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் வந்து பண்ண கொடுக்காங்க. இதில் 8ஆம் வகுப்பு முடித்தவங்க, 10ஆம் வகுப்பு முடித்தவங்க, ப்ளஸ் டூ முடித்தவங்க, ஐடிஐ தொழில்நுட்ப பயிற்சி முடித்தவங்க மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து பட்டம் பெற்றவங்க யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேரடியாக வந்து போகலாம், நேரடியாக போயிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிட்டு நம்மளும் அந்த தொழில் பயிற்சியில் வந்து கலந்துக்கலாமா. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கூட. நிறைய நிறுவனங்கள் வந்து வர போகிறாங்க, அதில் நமக்கு தேவையான ஒரு பயிற்சியை நம்ம வந்து கற்றுக்கிட்டு நமக்கான தொழிலை வந்து தொடங்கலாம். இல்லை அப்படின்னா அந்த நிறுவனங்களில் வேலை பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளோட பெட்ரோல் டீசலோட விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நேற்று நான் வந்து இந்த மாதிரியான விலை நிலவரத்தை வந்து சொல்லிட்டு வந்து போகிறேன். போனதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வந்து வருது, 8:30 போல் அந்த மாதிரி தகவல் வந்து எனக்கு தெரியுது. என்னென்னா பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எவ்வளோக்கு வந்து கூட போகுது அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4 ரூபா வந்து உயரப்போகுது. 4 ரூபா இல்லை 3 ரூபா 50 பைசா அந்த மாதிரியான ரேட்டில் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஊரில் சரி இப்போ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விலை மாற்றம் வந்து இன்னும் இங்கே வரல, இங்கே அமலுக்கு வந்து வரல. நாங்கள் போய் பார்த்த டைமில் இந்நேரம் வந்து மாற்றிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரேட் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது டீசல் 97.77 ரூபா இருக்கும், பெட்ரோல் 108.74 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில இடங்களில் வந்து மாற்றியிருக்கும், சில இடங்களில் வந்து அதோட ரேட் வந்து கூடியிருக்கும். சென்னையிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. சென்னையில் ஏற்கனவே 100 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 103.67 ரூபாய்க்கு வந்து சென்னையில் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில ஏரியாக்களில் நம்ம ஊரில் ஏற்கனவே 104 ரூபாயில் இருந்துச்சு, அது அப்படியே 107 ரூபாயோ 108 ரூபாயோ வந்து மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தங்கத்தோட விலை வந்து எப்படி உயர்ந்துட்டுருக்கோ அதை எப்படி நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி பெட்ரோல் டீசலோட விலையும் வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு வந்து மாற்றாக நிறைய இடங்களில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து பாருங்கள், வீட்டிலேருந்து வேலைகள் வந்து பாருங்கள், அதிகமாக வாகனம் யூஸ் பண்ணாதீங்க, வாகனத்தை வச்சு வெளியே போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன சாத்தியப்படுமா நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ பெட்ரோல் டீசலோட விலை நிலவரம் பார்க்கும்போது சொல்லி தெரிஞ்சாச்சு. இப்போ தங்கத்தோட விலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 12 கேரட் 1 கிராம் தங்கம் 12,080 ரூபாய், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,765 ரூபாய், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,500 ரூபாய், 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 118,120 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ எஃப்எம் 90.4 விழுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களை பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு 2 விதமான தினங்கள் வந்திருக்கு. ஒன்று என்னன்னா உலக ஒளி தினம். ஒளி அப்படிங்கிறது நம்மளோட இந்த வெளிச்சம், அதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு தினமாக வந்து வச்சுருக்காங்க. எதுக்காக இன்றைக்கி இப்படி ஒரு தினம் அப்படின்னா, 1960 மே 16 லேசர் ஒளிக்கற்றையை வந்து இயக்கி வந்து முதல்ல வந்து சாதனை படைச்சிருக்காங்க. லேசரா, இந்த லேசர் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து வாங்கி விளாடுவோம் இல்லையா, அதுதான் லேசர். இதுக்கு வந்து என்ன, இது என்ன, இது ஏன் அவ்வளோ பெருசாக வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா, மற்ற ஒளிகளை விட லேசருக்கு அதிக ஒரு வீரியத்தன்மை வந்திருக்கு. இதை வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. மருத்துவத்துறையிலேருந்து நிறைய ஆய்வு பணிகளுக்கு லேசர் வந்து பயன்படுத்தப்படுது. இது அவ்வளோ சீக்கிரமாக ஒளிச்சிதறல் வந்து அடையாது. ஒளிச்சிதறல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைட்டை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல அடிக்கும் போதும் அது வேறு வேறு இடங்களில் வந்து பரிணாமம் ஆகும், வேறு எங்கேயாச்சும் வந்து சிதறி போகும். சில இடங்களில் வந்து லைட் வந்து கலக்காது, சில இடங்களில் ரொம்ப தூரம் தெரியாது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மாற்றாக வந்ததுதான் லேசர், ஒரே ஒரு ஒளி. நம்ம மற்ற லைட்டில் வந்து பார்க்கும்போது நம்ம சூரியன் இருக்கக்கூடிய விப்ஜியான்னு சொல்கிற அந்த 7 கலர்னால் வந்து தெரியும். ஆனால் இதெல்லாம் சிவப்பு மட்டும்தான் அந்த லேசரில் வந்து இருக்கும். ஒரே ஒரு ஒளியை மட்டும் உருவாக்குனாங்க. இதுவே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. நம்மளுக்கு வந்து சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயமாக தெரிஞ்சாலும், நம்ம இயற்கையே வந்து பிரித்து அந்த விப்ஜியார்லேருந்து ஒரே ஒரு கலரை தனியாக சிவப்பு கலரை மட்டும் எடுத்து அதை மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒரு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி தான் இந்த லேசர் லைட்லாம் வந்து உருவாக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சனால இன்றைக்கி வந்து இந்த லேசருக்கான, அதாவது நம்ம ஒளிக்கான தினம் வந்திருக்கு. இன்னொரு தினம் என்ன அப்படின்னா, டெங்கு காய்ச்சலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறக்கான, அதுக்காக ஏடிஸ் கொசுக்கள் வந்து வளர விடாமல் தடுக்கணும். இப்போ நம்ம ஊரில் நிறைய மழை பெஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் இந்த சிரட்டா கொட்டாசிகளில், பாத்திரங்களில், சின்ன சின்ன டப்பாக்களில் வந்து தண்ணி தேங்கியிருக்கும், கொசு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே கொசு வராது. கொசு வரலனாவே நம்மளுக்கு வந்து காய்ச்சல் வராது. காய்ச்சல் வராதுனாவே நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இப்படி ஒரு தினம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக

0: வழங்கி மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றியுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் 3 குழந்தைகள் படித்தால் 1 குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6ஆம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவியல் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
2: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
2: அனுஜ் டைல்ஸ் ஸ்மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். 10 லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
4: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
5: ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654644.
6: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
7: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
6: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதி பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். ஏற்கனவே நம்ம 12th மாணவ மாணவிகளுக்கான ரிசல்ட், அவங்களுக்கான மறுதேர்வு, எப்போ அவங்க ரீவாலுவேஷன் வந்து போகிறதுக்கு எல்லாத்துக்கான விஷயங்களை பற்றி பேசியாச்சு. அடுத்து நீட்டை வந்து பேசணும்னா நீட்டை பற்றியும் நம்ம பேசியாச்சு. நீட் வந்து அடுத்த மாதம் வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை விட அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் தாண்டி வந்து வரும்போது 10th வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான அந்த ரிசல்ட் அது எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான தேதியை வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டாங்க. இப்போ அதையும் வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க, வர்ற மே 20 தேதி, அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை, இன்னும் 4 நாட்கள் வந்துருக்கு. மே 20 தேதி காலையில் 9:30 அளவில் வந்து நம்மளுக்கான அந்த 10th ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிட்டுருவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம 10th ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 10th ரிசல்ட் வரும்போது நான் இங்கே இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமான நாள் கூட இல்லையா. நான் வந்து சென்னையில் வந்து இருந்தேன் அந்த டைமில், என்னோட சொந்தக்காரங்க வீட்டில் வந்து இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, நீ இந்த மார்க் தான் வாங்கியிருக்கேன், இந்த மார்க்னால் எங்களுக்குனா பத்தலை, ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வந்து திட்டினாங்க. ஆனால் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷமாச்சு, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலங்க வந்து ஆகிடுச்சு. இந்த ரிசல்ட்னால் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் இந்த புதன்கிழமை நிறைய பேருக்கு. இந்த முதல்ல நம்ம பொது தேர்வு வந்து எழுதி தந்துருக்கோம். நம்மளோட மதிப்பு எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள்லாம் எடுக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு தொடக்க புள்ளியாக வந்திருக்க போகுது. இதுலேருந்து எடுத்து போகிறது தான் அடுத்து ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ நம்ம எப்படி வந்து இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்திருக்க போகுது. இல்லை இந்த 10th நல்ல மார்க் எடுத்தவங்க தான் ஃபஸ்ட் குரூப் எடுப்பாங்க. ஃபஸ்ட் குரூப் எடுத்தவங்க தான் சில பேர் டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க, இல்லை தேர்டு குரூப் இருந்து சில பேர் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் வந்து எழுதுவாங்க, இன்னும் வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க, இல்லை பேங்கிங் போக ஆசை இருக்கும். நம்ம இங்கேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து எங்கே போக போகிறோமோ அப்படி எல்லாத்துக்கும் இந்த 10th மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த 10th தேர்வு வந்து அதுக்கான ரிசல்ட் வர்ற புதன்கிழமை மே 20 தேதி வெளியிட இருக்காங்க. அந்த தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்ம இன்னும் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் வந்து சொல்லணும். அதே மாதிரி ஒரு தைரியமாக இருக்குன்னு ஒரு ஆறுதலை வந்து சொல்லணும். எதுக்காகன்னா நிறைய பேர் ரொம்ப குழப்பத்தில் வந்திருக்காங்க. நானும் வந்து கேட்டு விசாரிக்கிற போது எந்த காலேஜ் படிக்கலான்னு, எங்கே நம்ம போகலாம், என்னென்ன படிக்கலான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு தெளிவுக்கு வரவே முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் உடையா, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் கூட. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அந்த கேள்வி வந்து எல்லாரோட மண்டலே ஓடிக்கிட்டே வந்திருக்கு. சீக்கிரம் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும், என்ன வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வரும், நிச்சயமாக வந்து வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து நல்லா இன்னும் நிறைய பேர்ட்ட கேளுங்க, விசாரிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. குழப்பிக்கிறாமல் தெளிவான ஒரு முடிவெடுங்க, அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் சில பல நாட்கள் நான் வந்து இருக்க மாட்டேன், நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். ஒரு திருமண விஷயம் சம்மந்தமாக நான் வெளியே வந்து போகிறேன், இன்னொன்று கிடையாது, என்னோடய உறவினர்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால் நான் வந்து வெளியூருக்கு போகிறதுனால வர முடியாது அப்படிங்கிற மட்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை என்ன கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை சில பல நாட்கள் கழித்து வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஐயோ அதையும் கலந்து வெற்றி விடிய விடிய மறந்து வச்சா பக்கிரி பொங்கல் பக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பெல்லாம் தொழிய வச்சா பக்கிரி பொங்கல் பக்கிரி பொங்கல்.
1: யார நம்புறதுனே தெரியலக்கா.
2: ஏன் என்னாச்சு?
1: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, நல்லா பேசணும் நல்லா பழகணும் எல்லாத்தையுமே

0: கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
1: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரிதல், நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம் ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2வது கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னர் ஆட்சியில் இருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று மாநிலம் உருவான தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2வது கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரென்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமி கண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின்போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல்திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன்கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசு

0: அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: சகோதர சகோதரிகளுக்கு சனிக்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம நிலையில்லாத ஒரு அனுபவங்களை எங்கெங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா, நம்ம நிறையா இடத்துல கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சில இடங்களை சொல்கிறேன். பாடசாலை, கல்லூரி, பணம் இல்லா வாழ்க்கை, வறுமை, பசிக்கிற வயிறு, இந்த எல்லா இடத்துலையும் நம்ம அனுபவங்களை ரொம்ப கற்றுக்கிடுறோம். கண்டிப்பாக இதுலாம் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் முன்னேறி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம, ஏன்னா நம்ம அனுபவப்பட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு நம்மளுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கும் நம்ம கொடுத்து அவங்களையும் நம்ம மேன்மையாக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்போடு இன்றைக்கி நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி 2-3 பேர் வந்து நிறைய மெசேஜ் அனுப்பி பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேளுங்க, கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க. வணக்கம். ஆ, நல்லா இருக்கேன். யார், எங்கேருந்து உங்க பேரு? சரியா கேட்கலமா? ஆ, சகோதரி மீனாட்சி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து? அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை. சகோதரி மீனாட்சி அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் சீரும் சிறப்புமா அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கணும்னு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு என்ன பாடல்? கண்டிப்பா கொடுத்துடலாம் சகோதரி, கால் பண்ணி. பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஹரி அவங்களுக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹரி அவங்களுக்கு பிரியா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எங்க தம்பி, அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சலீம் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு நிசா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிசா அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் சலீம் அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ரகசியமா அப்படின்னு ஒரு பாடல், படப்பெயர் டும் டும் டும். இந்த படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, படப்பெயரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக 2 பாடல்களும் நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், SMS அனுப்புங்க, பாடலை கேளுங்க. மக்களே இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344564764.
1: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
1: டைல்ல அக்கு பிரஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், 1,00,000 சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7,000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமைய பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 28 நிமிஷத்தில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான். நம்ம தங்கச்சி மடத்தில் இருந்து ஒரு தமிழ்ச்சி அனுப்பியிருக்காங்க கென்னடி. அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, தாயக்காத்த தனையன். அந்த படத்திலிருந்து காவேரி கரையிருக்கு அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து கால்பட்டு அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு இங்கேயும் ஒரு கங்கை அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. திருச்செங்கோடிலிருந்து சத்யா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்களும் ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம அந்த மிதுக்கங்கா, இந்த மிதுக்கங்காயை பற்றி பார்ப்போம். இந்த மிதுக்கங்காய் நம்ம சாப்பிட்றதுனால சளி, இருமல், காய்ச்சல், கைகால் வலி இது எல்லாமே கேட்கும். நம்மளுக்கு இந்த குதிங்கால் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சுட்டு அந்த இடத்துல தேய்ச்சோம்னா, இல்லைனா அந்த இடத்த வச்சு அதை சுட்டு அதை கீழே போட்டு அதில் மிதித்தோம்னா கொஞ்சம் வலி குறையும். இந்த மிதுக்கங்காயில் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த அதாவது பெண்கள் மாதம் தலை குளிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அடி வயிறு ரொம்ப வலிக்கும். அந்த நேரத்துலையும் இந்த மிதுக்கங்காயை சாப்பிட்டாங்கன்னா வலி குறையும், சூட்டை வந்து ரொம்ப குறைக்கும் இந்த மிதுக்கங்காய். இது இதை வந்து நம்ம முழுசாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா துண்டு துண்டாக நறுக்கி தயிரில் ஊற போட்டு வத்தல் மாதிரி போட்டும் சாப்பிடலாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து டெங்கு ஒழிப்பு தினம். இந்த டெங்கு வந்து இந்த ஏடிஸ் கொசு அந்த அது கடிக்கிறதுனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் வந்து நம்மளுக்கு பரவுது. ஆனால் அந்த கொசை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எதில் உருவாக்குது அப்படின்னா, நம்ம தேங்கி கிடக்கிற தண்ணியிலையும் உருவாக்குது. நம்ம டப்ஸ்லையோ பக்கெட்லேயோ பிடிச்சி வைக்கிறோம் அந்த தண்ணியிலையும் அது வருது. நம்ம பழைய கொட்டாச்சிகள் இதுகளையெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால அதுலேயும் அந்த கொசு உருவாகுது. நம்ம வந்து வீட்டையுமே வீட்டையுமே நகரப்புறத்தையுமே எவ்வளவு எவ்வளவு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அப்போ வந்து இந்த டெங்கு கொசை வந்து நம்ம அழிக்க முடியும். ஏன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலும் அது பாட்டுக்கு போயிடும். ஆகா இவங்க சூப்பராக இருக்காங்க, இவங்க இடத்துக்கு நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு அழிஞ்சிடும். நம்மளை நம்மள் பாதுகாப்போம், மக்களையும் பாதுகாப்போம். முத்தான மூன்று பாடல்களும் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க. அடுத்து கோவில்பட்டியிலிருந்து கோமதி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு திருமண நாள் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன் சசிரேகா குழுவினர் இவங்க குரலில் வந்து மாலை கருக்களிலே மயிருட்டு வேலையிலே சோலை மலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க உழவன் மகன் அந்த படத்தில் இருந்து. அடுத்து ராலா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு காண்டி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சிரிக்காதே அப்படின்னு ரெமோ படத்திலிருந்து. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. சனிக்கிழமை டாப்பிக்கில் ஜாலியாக வந்திருக்காங்க நேசக்கரக்கல் நிகழ்ச்சி நிவா அவங்க ஒரு தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க பதில சொல்லுங்க பாடலை அல்லுங்க. திரும்ப உங்கள் எல்லோரையும் திங்கக்கிழமை சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஹாய் மேடம், வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைம் தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரிய விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன், அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம், நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்க.

0: அதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் ரெண்டு மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும், 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன், 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம்.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: Enna phone panna switch off nu varudhu. Seri akka kitta solluvom.
3: Hello
1: akka, na sonnenla 1000 rupaya anupna 5000 rupaya varra work, adhula na 10000 varaikku sambarichen. Seri nalla kaasu varudhena salary amount la 30000 mottama potta. இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. டிராவல் அப்படின்றதே நம்ம வந்து வழக்கமாக வாழ்கிற ஒரு இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு புதுசாக போய் தற்காலிகமாக பார்த்துட்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரி, டூர் அப்படின்றதுமே அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து டூர் போவாங்க, நிறைய கோவில்களுக்கு இல்லை தேவாலயங்களுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து கல்வி சம்மந்தமாக நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபாரின்க்கெலாம் டூர் போவாங்க, இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணிக்கலாம், நம்மளுடைய கிளைமேட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான கிளைமேட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரியான இடங்களுக்கு போவாங்க. ஒரு சிலர் வந்து அட்வென்ச்சர் மாதிரி மலை ஏற்றமாக இருக்கட்டும், இல்லை நடந்தே வந்து பாதி தூரம் போகிறது, ஜிப்லைனு இந்த மாதிரியான ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து போவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபேமிலி கூட போகிறது, இன்னொரு ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒன்று புதுசாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா MICE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் பற்றி சொல்கிறாங்க. அதாவது மீட்டிங், இன்சென்டிவ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா, கூட்டங்கள் நடக்குமா, ஊக்கத்தொகை கொடுப்பாங்களா, மாநாடு நடக்கும், கண்காட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வணிக ரீதியான ஒரு டூர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, டூர்னாலே ஹாப்பி தான், இதில் எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஆராய்ச்சிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போயிடலாம். கோடை வெயிலில் நம்ம வந்து குளிக்கும் போது கூட நல்லா வேர்க்கும், அந்த சூழலை போக்குறதுக்காக குளிர் பிரதேசங்களுக்கு போனாலே நம்மளுடைய உடம்பும் மனசுமே ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அந்த ஒரு இதமான குளிர் அப்படின்றது நம்மளுக்கு சாதாரணமாகவே உற்சாகத்தை தான் கொடுக்கும். இதில் வந்து உள்நாட்டிலேன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் மூணார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவோம். இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஒரு சிலர் வந்து வெளிநாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து, பாரிஸ் இப்படின்னு நிறைய பேர் போவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம எதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம இதை பத்தி தான் அடுத்த 2 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பேச போறோம். அதாவது இந்த கோடை வெயில சமாளிக்கவும் சரி, கோடை விடுமுறையை குடும்பத்தோட செலவு பண்ணவும் சரி, நீங்க எந்த மாதிரியான இடத்துக்கு டூர் போக விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேருக்கும் டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வெளி ஊர்களில் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இருக்கிற கிளைமேட்டை பார்த்துட்டு நம்ம ஊரே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தனுஷ்கோடியோடு நம்ம வந்து முடிச்சுக்க நினைப்போம். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இதில் வந்து முதல்ல நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நம்ம ஊர் தாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ராமநாதபுரத்தை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு சிலருக்கு பிடிச்ச மாதிரி அந்த புனிதத்தலம் சார்ந்து போவாங்க, ஒரு சிலருக்கு பிடிச்ச மாதிரி இந்த கடற்கரை ஏரியாவாக தேர்ந்தெடுத்து போவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய டூர் எப்போவுமே ராமநாதபுரத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். அதில் வந்து முதல்ல வந்து புனிதத்தலங்களாக கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளுடைய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தான். இது வந்து ராம்நாட்டிலேருந்து வெறும் 55 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாராளமாக எடுத்துக்கும். அதே வந்து ட்ரெயினில் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால நம்ம எங்கேயும் அப்படியே அலையெல்லாம் தேவை கிடையாது, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மட்டும் போனாலே போதும். ஸோ இந்த ஒரு இடத்துல 12 ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒன்றா தான் நம்மளுடைய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உலக புகழ் பெற்ற அந்த நீளமான நடைபாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட நம்ம ஊர்ல தான் இருக்குது. இதுவுமே நம்ம ஊருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஒரு புனித தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச சீனியப்பா தர்கா தான். இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சுப்பிள்ளிக்கு முன்னாடி வந்து எஸ்மடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், அங்கே வந்து தான் இருக்குது. இங்கே வந்து அடிக்கடி டவுன் பஸ்லாம் இருக்குது, டவுன் பஸ்ஸில் கூட நம்ம வந்து சீனியப்பா தர்காவுக்கு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த எஸ்மடையில் இறங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து சீனியப்பா தர்காவில் போய் சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வரலாம். அங்கேயுமே சுற்றி பார்க்குறதுக்கான பல இடங்கள் இருக்க தான் செய்யுது, பழத்தோட்டம்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க அதை கூட நம்மளால் பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய இடங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அதையும் தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6ஆம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இந்த கோடை வெயிலை தவிர்க்க இப்போ நம்ம ஊரில் வெயில் இல்லை, இருந்தாலும் மந்தாரமாக தான் கிடக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த கோடை வெயிலை தவிர்க்கவா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய விடுமுறையை செலவு செய்ய எந்த ஊருக்கு வந்து நீங்கள் டூர் போகலான் இருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாகவும், அதே சமயம் போன தடவை இங்கே தான் போனோம், மறுபடியும் இங்கே தான் போகணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்கள் 709-443-9999. இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரிலே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் புனிதத்தலம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. அதே வரிசையில் ஒரு கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பிலானியில் இருக்குது, அதாவது ராம்நாட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து அடிக்கடி பஸ் வசதி அப்படின்றது உண்டு, இல்லை அப்படின்னா கூட ஆட்டோ பஸ்ஸு இந்த மாதிரியான எந்த ஒரு வாகனத்துலேயும் நம்மளால் போய்க்கிற முடியும். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமர் வந்து தர்பையில் படுத்து தவம் செஞ்ச ஒரு இடமாகவுமே இது இன்னுமே நிறைய மக்களால் பார்க்கப்படுது. ஸோ இதுவுமே நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த சூப்பரான புனிதத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நிறைய பேருக்கும் தெரிஞ்ச ஏர்வாடி சந்தனக்கூடு. இது நிறைய பேருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லிட்டாவே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஏர்வாடியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடமுமே நம்ம ஊருக்குள்ள சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இது ராம்நாட்டிலேருந்து 70 இல்லைன்னா 75 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக களத்திலிருந்து நேர் கவி துவாரகா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் தங்கச்சி, உங்க பேர் என்ன?
9: கவித்வாரகா.
8: இப்ப லீவ் விட்டாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு? இந்த லீவ்னா
9: லீவ் சும்மா வீட்டுல இருக்கோம்.
8: வெளியே எங்கேயும் போகலையா சுத்தி பாக்கறதுக்கு? இங்க லீவுக்கு ஏதோ சுற்றுலா தலங்களுக்கு.
9: இனிமேதான் போகணும் சேலத்துக்கு.
8: சேலமா? ஏன் சேலம், என்ன இருக்கு இங்க?
9: அங்க பரவச உலகம் இருக்குது, அப்பா சுத்தி பார்க்க கூட்டி போறாங்க.
8: சரி, போன வருஷம் லீவு அந்த மாதிரி டைம்னா என்ன பண்ணுவீங்க, எங்க போனீங்க?
9: போன வருஷம் லீவு பெருமாள் வீட்டுக்கு போனோம், ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து இதுக்கு போறோம் சேலத்துக்கு.
8: எப்படி இருக்கும் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அக்கா எல்லாரோட வந்து சேர்ந்து போறது வந்து இங்க வந்த மாதிரி?
9: சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு.
8: எல்லாம் வந்து ஜாலியா வந்து போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றீங்களா இந்த லீவ்ல? பேசுனீங்களா, போய் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்?
9: பாக்கல.
8: சரி, நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாட்டு வேணுமா சொல்லுங்க, பிடிச்ச பாட்டா?
9: சமுத்திரம் படத்துல இருந்து அழகான சின்ன தேவதை பாடு.
8: நன்றி.
9: நன்றி.
7: நம்மளோட ஒரு குட்டி நேயர் தான் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக சேலத்தில் வந்து எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் தான் இந்த வருஷம் போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்காடு அப்படின்ற ஒரு இடம் கூட சேலத்தில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அதை பற்றி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு புனிதத்தலம் அப்படின்னு சொன்னோம்னா தேவிப்பட்டினத்தில் உள்ள அந்த நவபாஷ்ண சிலைகள் தான். கிட்டத்தட்ட இது ராம்நாட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடிக்கடி இதுக்குமே பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி கடற்கரை பக்கத்திலே கோவில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாமல் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு அபூர்வமான நவகிரக கற்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஆன்மீக ரீதியாக சுற்றுலா போகிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கோவிலுக்கு வராமல் போக மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு கோவில் வந்து நம்ம தனுஷ்கோடி சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதண்ட ராமர் கோவில் தான். இது சுமார் வந்து ராம்நாட்ல இருந்து 70-75 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நம்ம வந்து தனுஷ்கோடி போற ரோட்லயே பார்த்தோம்னா கூட அந்த கோவில் வந்து சூப்பரா தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உத்தரகோசம் அங்க இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கும் ஃபேவரட்டான ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆருத்ரா தரிசனம்லாம் நடக்கும்போது கண்டிப்பா அதுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதே அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து அந்த கோவிலில் இருக்கும். அது பக்கத்துலேயே வராகி கோவில்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே உள்ள தெப்பக்குளமாக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராகவும் ஜாலியாகவும் நடந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய புனித தலங்களை நம்ம ஊருக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததான் வந்து கடற்கரை பகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:36 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நம்ம கூட ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே அண்ணா, சரியா கேக்குதானா உங்களுக்கு? ஓகே அண்ணா, இந்த வாட்டி இந்த கோடை வெயிலை சமாளிக்க விடுமுறையை வந்து செலவு பண்றதுக்காக எந்த இடத்துக்கு டூர் போலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கீங்க? சரியா கேக்கலன்னா நான் திரும்ப கால் பண்றேன் உங்களுக்கு. நம்மளுடைய கணேசன் அண்ணாவுடைய குரல் வந்து ஒழுங்கா நம்மளுக்கு கேட்கல, நம்ம மறுபடியும் வந்து கேட்டு என்னன்னு பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை பகுதி அப்படின்றது நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல நாம எங்க போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிறைய பேருடைய சாய்ஸ் வந்து இந்த அரியமான் கடற்கரை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும். ஒரு அழகான ஒரு அமைதியான கடல், சூப்பராக வந்து அங்கே நம்மளும் குளிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே போய் தான் நல்லா சில்லும் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே கூட ஒரு ரெசார்ட்லாம் இருக்குது, இதை பார்த்துட்டு அப்படியே கூட நம்ம வந்து போகலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நம்ம ஊருக்குள்ளேயே அரியமான் கடற்கரை இருக்கிறது எல்லாருக்குமே, உள்ளூர் வாசிகளுக்கும் சரி, அது ஒரு சிறந்த இடம் தான். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாம்பன் பிரிட்ஜு தான். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டோட ஒரு அடையாளம் இப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பிரிட்ஜில் வந்து நின்று பார்க்கும்போதே மொத்த பாம்பனோட அழகுமே நாம வந்து அந்த ஒரு இடத்துல நின்று தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய உள்ளூருக்குள்ளேயுமே லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுடைய மொத்த அழகை வந்து பார்க்கறதுக்காக அங்கே நின்று கூட பார்க்கலாம். அடுத்ததான் மூணாவதாக இருக்கிறது சங்குமால் கடற்கரை. இது வந்து இந்த ராமேஸ்வரம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நம்ம வாக்கிங் கூட போய்க்கலாம். காலையில் அங்கே போய் சன்ரைஸு சன்செட்டு பார்க்கறதுக்கான ஒரு சிறந்த இடமாகவுமே இந்த சங்குமால் கடற்கரையை நிறைய பேரும் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கேயே நம்ம வந்து போட்டிங் போய்க்கலாம், அதுக்கான வசதிகளுமே அங்கே வந்து இருக்குது. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குந்துகால் தான். அது யாருனாலையுமே மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சூப்பரான இடம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து அங்கே அந்த மணிமண்டபம் மட்டும்தான் இருந்தது, விவேகானந்தர் மணிமண்டபம். இப்போ வந்து ஒரு சமீப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி குருசடை தீவுலாம் கொண்டு வந்து ஸோ சூப்பராக அதுவுமே ஒரு தனி தீவாக வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்குது. ஒரு நபருக்கு என்ட்ரி ஃபீஸாக 300 வரைக்கும் வாங்குறாங்க. குந்துகால்லேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள அந்த மீன் ஆராய்ச்சி மையமாக இருக்கட்டும், இதை வந்து வனத்துறை சார்பில் சூப்பராக காமிச்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தனுஷ்கோடி தான். வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின் இருந்தால் கூட இன்னைக்கு அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் சரி, மீன் கருவாடு சிப்பி சோவிக்கடன் அங்கே வந்து கூட்டம் வந்து எப்பவும் போல களைக்கட்டுது. அங்கேயுமே ஒரு பெரிய லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஒரு தடவை திங்கட்கிழமை போயிருந்தோம், ஆனால் அவங்க வந்து அங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திங்கட்கிழமை போகிறதுனா மட்டும் அந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக விசாரிச்சுட்டு போகணும். அடுத்ததான் ஒரு இடம் தான் அரிச்சல் முனை. இது இந்தியாவுடைய ஒரு கடைக்கோடி பகுதி. இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிளியராக இல்லாட்டாலும் அப்பப்போ வந்து இந்த இலங்கை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீனியப்பா தர்கா பீச். இது வந்து அரியமான்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கிறது தான் ஜீனியப்பா தர்கா பீச். இங்கே வந்து பெருமளவில் கடைகள்லாம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலருந்து என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிடணுமோ அதெல்லாம் தாராளமாக கொண்டு போயிடலாம். அடுத்ததான் நிறைய பேருக்கும் தெரியாத ஒரு இடம், அதாவது நம்ம ஊரில் தெரிஞ்சிருக்கலாம், வெளியூர் பயணிகளுக்கு தெரியாத ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிறப்பன வளச பீச். அங்கேயுமே சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பைக்கு இல்லை காரு, அதில் தான் நம்மளால் போக முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு தனியான இந்த வாகனங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரியான இடத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது சுபதினம் படத்திலிருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதிரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:45. இன்னைக்கு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமா அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் பகிருங்க. ஏன்னா வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா சரியா வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். அந்த கருத்துக்களையுமே பகிர 7094439999 அந்த ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இந்த கோடைக்கால விடுமுறையை சமாளிக்க ஒரு மிக சிறந்த ஒரு இடமா நம்ம ஊரை பத்தி நிறைய விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததா வந்து என்ன ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்காடு தாங்க. நம்மளுடைய ஒரு குட்டி நேயர் கூட அவங்களுடைய ஒரு மிக பிடித்த இடமா ஏற்காடு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். இது வந்து குளிர்ச்சியான கிளைமேட்டும் சரி, பார்க்கறதுக்கே பசுமையான சூழலும் சரி, காஃபி தோட்டம் அமைதியான சூழல்னு ஒரு பிரபலமான இடமா தான் இருக்குது. இதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் ஏற்காடு போறதுமே ரொம்ப ஈஸியான ஒன்றா தான் இருக்குது. ரோடு, ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின், இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக எப்படி போகலாம் அப்படின்றத நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சாலை வழியாக தான் போகிறோம் அப்படின்னா சேலத்துலேருந்து ஏற்காடு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம பஸ்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் கூட அந்த ஒரு சேலம் மாவட்டத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, டிக்கெட் கூட 30 ரூபாய் தான். ஸோ அந்த ஒரு மலைச்சாலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகானது. கிட்டத்தட்ட 20 ஹேர்பின் பெண்டு வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து இந்த சென்னை டு ஏற்காடு வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் டு ஏற்காடு வந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பெங்களூர் டு ஏற்காடு அப்படின்றது 260 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும். கேட்டோம் அப்படின்னா டக்குனே போயிடலாம். சென்னை, கோயம்புத்தூர், இங்கிருந்து டைரக்டான ட்ரெயின் வசதிகளுமே ஏற்காடு பகுதிகளுக்கு இருக்குது. இந்த ஏற்காடுல வந்து குறிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். அதுல ஒரு முதல் விஷயமா இருக்கிறது ஏற்காடுல உள்ள எம்ரல் ஏரி. இது வந்து ஏற்காடோட மைய பகுதியில இருக்குது. இங்கேயுமே எப்பவும் போல இந்த படகு சவாரி சரி, போட்டு எல்லாமே வந்து நாமளுமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் லூப் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியுமே இருக்குது. அந்த சென்டர் மலையை சுத்தி வர்ற 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த வளைவு பாதை. இதுல வந்து ஜென்ஸ் சீட்டா இருக்கட்டும், லேடிஸ் சீட்டு, அதுக்கப்புறம் செம்மந்தம், நாகலூர் இப்படின்னு நிறைய சிறு கிராமங்களும் சரி, வியூ பாயிண்ட் சரி, காஃபி எஸ்டேட்னு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பகுதிக்குள்ளேயே இருக்குது. ஒரே ரோட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். சூரிய அஸ்தமனம் வந்து அங்க சூப்பரான ஒரு விஷயமா இருக்குமா. அதே மாதிரி இந்த லூப் ரோடுங்கிறது காலையில ஒரு 9 மணிலிருந்து 5 மணி வரை ஏற்ற இடமா இருக்குது. மழை குளிர் நேரங்களில் இந்த ஒரு பகுதியை தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்ல மட்டும் அனுப்புங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையுமே சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்னைக்கு வந்து லைவ்ல நம்மளால வந்து போன் மூலமா பேச முடியாது. கண்டிப்பா வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய தகவல்களையும் கருத்துக்களையும் விருப்பப்பட்ட பாடல்களையுமே நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்காக உங்களுடைய கருத்துக்களை அனுப்ப 7094439999 அப்படின்ற ஒரு எண்ணையே தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசலாம். நாம அப்பையில பேசிட்டு இருந்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள அந்த ஏற்காடு அப்படின்ற ஒரு சூப்பரான மலைப்பகுதியை பற்றி தான் நாமளுமே பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஏற்காடு அப்படின்ற ஒரு பகுதியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேலத்தில் என்னென்ன மாதிரியான சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத விட கண்டிப்பாக அந்த ஊர் நேரே சொன்னாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நிறைய தகவல்கள் தெரிகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படி ஒரு நபர் தான் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன், எனது மனைவி மல்லிகா. ஆமாம், இன்னைக்கு நம்ம கடலோசை பண்பலையில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா இந்த கோடை காலத்தில் இந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்தெந்த இடம் சுற்றுலாத்தலமாக இருக்குது, அங்கே எங்கெங்கே நல்ல குளுமையாக இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அது முன்னே அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோமா. ஏன்னா கேட்குற நேயர்கள் வந்து அதில் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டு நெல் களஞ்சியத்துக்கு தண்ணி தரக்கூடிய இடம் மேட்டூர். அப்படின்னா தண்ணியை வந்து அடித்து வச்சிருந்து திறந்தக்கூடிய இடம் மேட்டூர் அணை, அது சுற்றுலாத்தலம் தான். அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்காடு. ஏற்காடு வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான குளுமையான இடம். அதே மாதிரி எடுத்திங்கன்னா ஏற்காடு அருகில் இருக்கக்கூடிய குருவம்பட்டி உயிரில் பூங்கா, அது ஒரு நல்ல அருமையான இடம். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் இன்றைக்கி சுற்றுலாத்தலத்திலேயே ஒரு ஃபேமஸான இடம். 64 உயர சிலைன்னு நினைக்கிற முருகன் சிலை, அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. சுற்றுலா பயணிகள் பூரா நிறைய வந்து போகிறாங்க. அதே மாதிரி எடுத்திங்கன்னா திருமலகிரிங்கிற ஒரு அந்த மலையும் வந்து ஒரு சுற்றுலா தலம்தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிமார் ஓடை, அது சுற்றுலா தலம்தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊத்துமலை என்பது எவ்வளோதான் வெய்ய காலம் இருந்தாலுமே அன்னைக்கும் அந்த ஊற்று வந்து தண்ணி அப்படியே ஊற்றிட்டே இருக்கும். அது ரெண்டு இடம் அந்த மாதிரி இருக்குது, அந்த தண்ணி ஊற்றுற இடம். அதுக்கு பேர் பாலின்னு வச்சுருக்கிறாங்க. அது முருகன் கோயில் இருக்குது, அதுவும் பார்க்க வேண்டிய இடம்தான். இப்படி எடுத்துக்கிட்டால் சித்தர் கோவில்னா மலை மேலே கிட்டத்தட்ட அது உச்சத்தில் இருக்குது அந்த கோயில். ஆனால் இப்போ கீழே வந்து மலை அடிவாரத்தில் பெரிய கோயிலாக கட்டி அது ஒரு சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே சேலம் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம். அதை விட சேலம் மாவட்டத்திலே எடப்பாடி வட்டத்தில் வந்து பூலாம்பட்டி என்ற ஊர், அங்கே பார்த்தீங்கன்னா படகுல வந்து சுற்றி பார்க்கலாம். அந்த ஏரியா கொஞ்சம் இயற்கையான ஏரியாவாக இருக்கும், பூரா நல்ல இயற்கையான ஏரியா. அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படகு, அப்படின்னா மின்சார படகு, அந்த படகளை வந்து சுற்றி பார்க்கலாம். அது மாதிரி அது ஒரு அருமையான இடம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலேயே நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. இருந்த போதும் சேலம் மாவட்ட மக்கள் வந்து அடுத்த இந்த மாவட்டத்தில் அவங்களாம் பார்த்துட்டாங்க, மற்ற மாவட்டத்தில் வந்து பார்க்கணும்ல. அதை தான் இப்போ ராமநாதபுரத்தை பற்றி சொன்னீங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் ஆசை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு நாள் இரு நாள் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இந்த கோடை விடுமுறையிலேயே வந்து செல்வோம்ங்கிறத ஒரு நம்பிக்கையோட சொல்லி நாள்தோறும் நல்லது நல்ல ஒரு தலைப்பு தரும் எங்கள் கடலோசை பண்பலைக்கும் தாளாளருக்கும் அன்பு தங்க நிவாசனைக்கும் நன்றி வாழ்த்துக்கிழமா. சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் மனைவி மல்லிகா.
2: நம்ம சேலத்துலேருந்து கணேசன் அண்ணாதான் பாதி சேலத்தையே கவர் பண்ணிட்டாங்க. என்னென்ன இடத்துக்கெலாம் நம்ம வந்து சுற்றுலாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம ஊர்லேயும் யாரையாவது கேட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லுவாங்களே, அப்படி தான் நம்மளுடைய கணேசன் அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நாமளுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சேலத்தில் நம்ம போகக்கூடிய பகுதின்னு கேட்டிங்கன்னா ஏற்காடு தான். ஸோ அந்த ஏற்காடில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ களத்திலேருந்து நேயர் பாசிர் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்க?
5: பாசி.
4: என்ன பண்றீங்க?
5: நான் சும்மா ரயில்வே இல்லாததுக்கு சும்மா உட்காந்துருக்கேன்.
4: இப்ப இந்த வெயில் காலத்துல பசங்களுக்கு வீட்டில் குழந்தைகளுக்குனா கோடை விடுமுறை வந்து விட்டாச்சு. இந்த கோடை விடுமுறைக்கு எங்க ஏதாச்சும் வெளியே போய் காணச்சிருக்கீங்களா?
5: ஊர் பிரதேசமா பார்த்து இல்ல கொடைக்கானல் ஊட்டி பாமநாசம் இந்த மாதிரி ஏரியாக்குள்ள போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு கொண்டு குற்றாலம் இதில் பார்த்துன்னா கொஞ்சம் மனநிலையெல்லாம் நல்லா சீராக இருக்கும்.
4: வருஷ வருஷம் போவீங்களா?
5: வருஷ வருஷம் போய்கிட்டு இருந்தேன், இப்போ முடியாத நல்லா போகல, இந்த வருஷம் போகலாம்னு பார்க்குறேன். நீங்கள் கழிக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் தெரியல.
4: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன? இந்த மாதிரி வெளியே டூர் போயிட்டு ரொம்ப ரசிச்சுட்டு வந்த இடம்
5: ஊட்டி.
4: ஊட்டி
5: ஊட்டியில் அட்வான்ஸாக போய் போய் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு முன்னாடி இறங்கியிருந்தேன். அங்கே எங்கள் வேலை பார்த்த பேர் அபிஷேக் குன்னூர். அங்கே இறங்கிடுவேன். இறங்கி நைட்டு அந்த ரூமில் தங்குறது, இருக்கிற பழைய கட்டையெல்லாம் உடச்சி போட்டு எரிச்சுக்கிட்டு அதில் கொங்க குளிர் ஆகும். நேரம் ஓவர் ஆயிடுச்சுன்னா அங்கே வண்டி வந்து கிடங்குவேன். குன்னூர் ஊட்டி வர வண்டி அது ஆள் டங்கு. அங்கே வண்டியை திறந்துக்கிட்டு எல்லாரும் உள்ளே போய் ஆள் குடிச்சிருக்கோம். காலையில் அதிகாலையில் புறப்படுவான். அப்போ எந்திரிச்சு வரும்போது ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாது, அந்தளவுக்கு புகை மண்டலம் மாதிரி இருக்கும். இதில் என் ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு அன்னியமாக அந்த ஆமன் இங்கே மேஸ்திரியாக இருக்கான், கூட்டிகிட்டு போவான். எங்கே வா போடுவோம் வாக்கிங்கன்னு டொல்லியாக ஓடுறது அவன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. நம்ம என்ன கல்யாணம் முடிச்சு இந்த உதவியும் பிறந்த எடுத்து போனது
4: ரொம்ப அழகாக சொல்லி. ஏன் உங்களுக்காச்சும் பாட்டு சொல்லுங்க, பிடிச்ச பாட்டா நீங்கள் கேட்குற பாட்டு?
5: இது மூன்றாம் பேர் அன்னை கலைமானி நல்ல கமலஹாசன் ஸ்ரீதேவி
4: நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை கொடுத்தலாம். நன்றி ஐயா.
5: சரி, வணக்கம்.
2: நம்ம பாசர் அண்ணா சொல்லும் போதே அந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. நாமளுமே அடுத்து அந்த ஊட்டியை பற்றி தான் பேசலான் இருக்கோம். ஆனால் அண்ணா வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே கருத்துக்களை வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நாமளும் இந்த ஊட்டி அப்படின்ற ஒரு இடத்துல என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்காடு பகுதியை நாம் வந்து முடிச்சிடலாம். அதில் வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது ஏற்காடு ஏரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த அருவி. இது வந்து தென்மேற்கு இல்லை இந்த வடகிழக்கு பருவமழைக்கு பின்னாடி பார்க்கக்கூடியதுக்கான ஒரு சூப்பரான இடமா நிறைய பேரும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 அடி ஆழத்துல இருக்கான். இதுல இறங்கி போகவே கிட்டத்தட்ட நம்ம வந்து 200-300 படிகளை கடந்துதான் உள்ளக்கையே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போக முடியும். அதனால இந்த மழை இல்ல குளிர்காலங்கள்ல இந்த ஒரு பகுதியை வந்து தவிர்த்துக்கிறது நிறைய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த வெயில் காலத்துல நம்ம கொஞ்சம் இளைப்பாறிக்கிற அந்த மாதிரியான இடங்களுக்கு போகலாம். அடுத்ததான் ரொம்ப மிக முக்கியமா நிறைய வந்து வலைதளங்கள்லயும் சரி சமூக ஊடகங்கள்லயும் சொன்ன ஒரு விஷயம் இந்த லேடி சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னா இயற்கையாவே உருவான ஒரு பாறை அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு இருக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம டைரக்டா சூரிய உதயத்தையா இருக்கட்டும் இல்ல அஸ்தமனத்தையா இருக்கட்டும் இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு பெரிய வாட்ச் டவர் கூட இருக்குமா. சோ அதுல இருந்து அந்த ஒட்டுமொத்த சேலத்தோட அழகையும் இந்த ஒரு இடத்துல நின்னே பாத்துக்கிற முடியும். குறிப்பா சேலம் அப்படின்னு சொல்லிட்டாவே நிறைய மலைப்பகுதிகள் இருக்கும். அதுல வந்து நிறைய பேருக்கும் தெரிஞ்சது இல்ல சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மிகப்பெரிய மலையே இதுதான். சோ இத நம்ம வந்து இங்க இருந்து பாக்குறதுக்குமே நிறைய வாட்ச் டவர்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க. சோ சேலம் போனீங்க அப்படின்னா குறிப்பா வந்து ஏற்காடு பகுதியை தவிர்க்காம பாத்துட்டு வாங்க. அது மட்டும் கிடையாது நம்ம கணேசன் அண்ணாவுமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ அந்த பகுதிகளையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கோடை கால விடுமுறையை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு இடமா கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து சொல்றாங்க. இது வந்து நிறைய பேருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்குது, இப்பதான் வந்து சமீபமா நிறைய பேருக்கும் தெரிஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஏற்காட்டுல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான். இங்க இருந்து நம்ம வந்து மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதை டைரக்டா பார்க்கலாம். சன்ரைஸ், சன்செட் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால சூப்பரா பார்க்க முடியும். அதனாலே இது வந்து போட்டோஷூட்டுக்கு ஒரு சூப்பரான ஏற்ற இடமா இருக்கிறனால நிறைய போட்டோகிராஃபர்ஸுமே வந்து இங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்களாம். இந்த ஒரு தகவலுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, அடுத்ததான் வந்து பகோடா பாயிண்ட், இல்லை வந்து பிரமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமே இருக்குது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, கற்களை வச்சு கட்டின ஒரு இடம் தான். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சேலத்தோட வியூவும் அவ்வளோ அழகாக தெரியும். அது மட்டும் கிடையாது, பக்கத்துலேயே காஃபி எஸ்டேட்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து காஃபி பவுடர் வாங்கணும், இல்லை வந்து அந்த இடத்துல டீலாம் எப்படி போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு இடத்த வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது தென்னிந்தியாவோட ஒரு குட்டி வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான இடம்னா அது சேலத்தில் உள்ள ஏற்காடு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் 3ஆம் பிறை படத்துல இருந்து நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: காசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344-65-4764.
1: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபுள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு. அதுதான் அனுஜின் துணிவு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:26 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த ஒரு கோடை கால விடுமுறையில நீங்க வந்து அந்த ஒரு நேரத்தை செலவழிக்க எந்த ஊருக்கு வந்து டூர் போலான் இருக்கீங்க அப்படின்னு, இல்ல போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட அங்க உள்ள அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே தாராளமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அதுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர 709-443-9999 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்களுமே அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நிறைய பேரும் ஃபாரின்லாம் ஏதோ பக்கத்து ஊருன்ற மாதிரி அடிக்கடிலாம் போயிட்டு வருவோம், குறிப்பாக இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிறோமா அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ள நிறைய பேரும் போகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, பின்னாடி போய்க்கிறலாம் அப்படின்ற ஒரு எண்ணமுமே இருக்கும். ஆனால் இந்த சம்மர் டைம் லீவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோட ஊட்டிக்கு வந்து தாராளமாக போயிட்டு வரலாம். குறிப்பாக வந்து அங்கே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே உள்ள டாய் ட்ரெயின் தாங்க. இது வந்து நிறைய பேரும் நம்ம சமூக வலைதளம் மூலமாகவோ இல்லை நம்மளோட கடலோசை FM வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாகவோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. டாய் ட்ரெயின் வந்து அங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி காலையில் 7 மணிக்குள்ள மேட்டுப்பாளையம் வந்தாதான் டாய் ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற டாய் ட்ரெயின் வந்து கரெக்டாக 7:10 வந்து கிளம்பிடும். இந்த ட்ரெயினில் போனால் மட்டும்தான் ஏகப்பட்ட வளைவுகளாக இருக்கட்டும், இல்லை டனலு, ஃபாரஸ்ட்டு, டீ எஸ்டேட்னு நிறையா விஷயங்களை பார்க்கலாம். கரெக்டாக 7:10 வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஊட்டி போய் சேர 12 மணி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து 2 மணிக்கு மறுபடியும் கிளம்பி வர்றதுக்காக 5 மணி ஆகிரும். ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட குன்னூர் போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பார்க்காக இருக்கட்டும், பள்ளத்தாக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய இடங்களில் வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து ஊட்டியில் நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறையா ரெசார்ட்மே இருக்குது. அதனால் நம்ம எங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பஞ்சமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம், நான் சித்தார் ஹோட்டலேருந்து வித்யா சாப் அவர்களுக்கு பேசுகிறேன். அங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பேசணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பேசி மாதிரியெல்லாம் எல்லாம் ஸ்கூல் லீவில் 2 மாதம் எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். ஊட்டிக்கு போகிறதா ஒரு ப்ரோக்ராம் போட்டும்போது மழை வந்துச்சு. இங்கே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தா இன்னும் ஊட்டி இங்கேயே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயே ஆயிடுச்சு. அதோட கேன்சல் பண்ணிட்டு பாம்பன் போனோம். பாம்பன் பாலத்தில் இருந்துட்டு அப்படியே அதியமானில் போய் அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு 8:00 தான் வீட்டுக்கு வந்தோம். பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. நம்ம இடத்துல இன்னும் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இப்போதைக்கு இப்படியே கடற்கரம் தேவட்டணத்துலேருந்து இப்படியே சித்தார் வட்ட வழியாக வங்கம்மா சாலையில் கடற்கரை வழியாக வந்து நிறைய பனைக்குளம், அப்புறம் இரணியன் வலசை, அப்புறம் முடிவீரன்பட்டினம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் கடற்கரையில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நாங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கடற்கரைக்கு போயிடுவோம். நல்லா இருக்கும் இங்கே. மற்றபடி இங்கே உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய இடம் இருக்குது, நாங்கள் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுடைய ஒளிபரப்பு சூப்பராக இருந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன இடம் இருக்குதுன்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தில் அந்த கடைசி பாடல் எங்கே என்பம் எங்கே அந்த பாட்டு வரும், அந்த பாட்டு எனக்கு போடுங்க. நன்றி, வணக்கம்.
5: நம்ம சித்தார் கோட்டையிலேருந்து ரிஜாசா பகழ்வி அண்ணா தான் அவங்களுடைய இந்த ஒரு இந்த கிளைமேட் மாறினதுனால நிறைய இடங்களுக்கும் போக வேண்டிய பிளானெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரே வந்து ஊட்டி கொடைக்கனல் மாதிரி தான் இருக்குது. இப்போ சாமா அங்கேயே சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்குமே அந்த ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடை விடுமுறையை சமாளிக்கணும் அப்படின்னா வெளியூர் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஊருக்குள்ளேயே நிறையா வந்து இடங்கள் இருக்குது. அண்ணா சொன்ன மாதிரியே மிக முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரைக்காயர் பட்டினத்தில் உள்ள கண்டிப்பாக அந்த ஃபிஷரிஸ் தான் நிறையா வந்து அந்த ஒரு மாதிரி பதப்படுத்தி வச்சிருந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும் இப்படின்னு நம்மளுக்கு நிறைய வந்து அறிவுபூர்வமாக நம்ம பார்க்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம வந்து மண்டபம் கேம்ப் பக்கத்திலே இருக்கிற அந்த ஃபிஷரிஸ்க்கு தாராளமாக போயிட்டு வரலாம். அதுவுமே ஒரு சூப்பரான இடமாகவும் நம்ம அந்த ராமநாதபுரத்தில் இருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியாக ஊட்டி சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஊட்டியில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். நல்லா வந்து பச்சை பசேல்னு புல் தரையோட நல்லா இன்டோர் கார்டன்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய செடிகளுமே நிறைஞ்சிருக்குது. ஃபேமிலியோட நம்ம வந்து தாராளமாக அந்த ஒரு இடத்த வந்து பார்க்கலாம் ஊட்டியில். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறந்த ஒரு இடமா கர்நாடகா ஹாரிகல்ச்சர் கார்டன் வந்து சொல்றாங்க. இது வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து நிறைய பார்க்லாம் இருக்குது. குறிப்பா அந்த படத்துக்கான பாடல்லாம் ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு இடங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதனால தாராளமா பாருங்க அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கருத்தாகவுமே இருக்குது. கண்டிப்பா நானும் அதான் சொல்லுவேன், தாராளமா நிறைய இடங்கள் இருக்குது பாருங்க அப்படின்னு. அடுத்ததான் வந்து ஊட்டி போட் ஹவுஸ். இதுவுமே ஊட்டி மெயின்லேயே இருக்குது. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளக்கு போனோம் அப்படின்னா நிறைய போட் ரைடுமே இருக்குது. போட் ரைடுக்கான தனித்தனியான விலைகளில் நிறையா வந்து விஷயங்களுமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தகுந்தாப்பில் போட் ரைடை வந்து நாமளுமே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, பக்கத்துலேயே கேம்ஸ் விளையாட இருக்கட்டும் இல்லை சாப்பாட்டுக்கான இடமா இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே குட்டியாக டாய் ட்ரெயின்லாம் வச்சுருக்காங்களாம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸில். அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போனாலே அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்ப்போம். இது கேரட்டாக இருக்கட்டும் சாக்லேட்டாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுக்குமே தனித்தனியான ஃபேக்ட்ரிகள்லாம் இருக்கும் இல்லையா. கேரட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் சாக்லேட் ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரின்னு இந்த மாதிரியான தனித்தனி இடங்களுமே இருக்குது. ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் அதை சார்ந்த நிறைய விஷயங்களையும் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம அண்ணா கேட்ட மாதிரியே ஒரு பாடலுமே வருது. ஆனால் அது மனமுள்ள மருதாரம் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

இங்கிரு போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை இருக்குமா?

கணிரசமாம் அது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், கணிரசமாம் அது வருந்தி கழிப்பதல்ல இன்பம்.

தனிக்கு தருவதல்ல இன்பம் ஆடிமனை கோடி பணம் வாகனம் இன்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழி

0: கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டல போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:38 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்து ஒரு சூப்பரான இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதிரப்புழா நல்ல தண்ணி குண்டாலானு அப்படின்னு மூன்று மலைகள் இணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் மூணார் இருக்குது. ஸோ அந்த ஊரை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு நேயருமே அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: இனிய நற்கலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். வெயில் அப்படின்னாவே எல்லாருக்குமே குளிர் பிரதேசங்களை நோக்கி தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். குறிப்பிட்டு எனக்கு ரொம்ப போகணும்னு விருப்பப்படிய ஆசை அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இது மாதிரி ரொம்ப கூலான பிளேசஸ்க்கு தான் போகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவேன். அண்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் கூட நான் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போனேன் ஃபேமிலி மெம்பர்ஸோட. ரொம்ப அற்புதமா டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணேன். அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள், அந்த சில்லான கிளைமேட்டு, அதுவும் இந்த வெயில் தெரியாம நம்ம அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சில்லா இருக்கும் அந்த ஒரு கேரட் அப்படிங்கிறது அப்படியே அந்த ரூட்டோட சேர்த்து அப்படியே பச்சை பசையில விற்பாங்க. அதை கடிச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி அங்க இந்த டீ எஸ்டேட் இருக்கும், அதையும் சுத்தி பார்த்தேன். இந்த சில்லான கிளைமேட்டுக்கு சூடா அந்த மசாலா டீ அப்படிங்கறதையும் குடிச்சோம், அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி ஊட்டியில இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டுன்னு இந்த ரூம் ஹீட்டர் மாதிரியும் போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்கள், அதுவும் குறிப்பிட்ட மலர் கண்காட்சி எல்லாம் கொடைக்கானல்ல ரொம்ப சூப்பர்பாவே இருந்தது. அது இல்லாம ரசிச்சு பார்த்தோம். ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு குட்டி ட்ரிப், அதுவும் வெய்ய காலத்துல போகும் பொழுது மனசுக்கு ரொம்பவே ரம்யமாக இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க எல்லாருமே சேர்ந்து மைசூருக்கு போகணும், அதுவும் மறக்க முடியாத ஒரு டூராக, ஒரு இன்ப சுற்றுலாக இருந்தது. குறிப்பிட்ட அந்த மைசூர் மகாராஜா பேலஸ், அதெல்லாம் பார்க்கறச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அங்க டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது, பிசிபெல்லா பாத், காரா பாத், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வாங்கி பாத், இந்த மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிட்டோம். டிஃபன் ஐட்டம்ஸ்ல வெண்ணெய போட்டு தோசை கொடுப்பாங்க, வெண்ணெய் தோசை, அதெல்லாம் மைசூர் மசாலா தோசை, இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணும். நன்றி, வணக்கம். வேலூர் சந்திரசேகர்.
5: வேலூர்ல இருந்து சந்திரசேகரனா தான் கண்டிப்பா அவங்க போன நிறைய இடங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அதே சமயம் அங்க சாப்பிட்ட உணவுகளையுமே சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஊட்டியில நிறைய இடங்கள் இன்னுமே இருக்கதா செய்யுது. பைக்கரா ஃபால்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சில ஷூட்டிங்காக தனித்தனியா செட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியான நிறைய இடங்கள் இருக்குது. அதை பத்தி நாமளும் பேசிக்கலாம். அடுத்ததா வந்து ஒரு நேயரும் அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: கடலோசி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது பெயர் மீராணி சுப், தங்கச்சிமடம் முஸ்லீம் தெருவில் வசிக்கிறேன். கோடை விடுமுறைக்கு தன்சுகோடி, கன்னியாகுமரி, மதுரையில் உள்ள கீழடி அகழ்வாராய்ச்சி அனைத்திலிருந்து சென்று இந்த கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடினோம் நல்ல முறையில். எனக்காக கடலோர சுவாமி எஃப்எம்மில் ஒரு புதிய பாடலை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
5: தங்கச்சி மடத்துல இருந்து மீரான் யோசப் அண்ணா தான் சூப்பரா அவங்களுடைய இந்த கோடை காலம்ங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு போல. அதாவது இந்த விடுமுறை நாட்கள்ல வெளியூர்களுக்கெல்லாம் போறது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. நாம கடைசியா வந்து இந்த மூணார் அப்படின்ற ஒரு இடத்த பத்தி தான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு மூன்று மலைகள் வந்து சேர்ந்திருக்கிறதுனாலதான் அந்த இடத்துலயுமே மூணார் அப்படின்ற ஒரு பெயருமே வந்திருக்குதான். அது மட்டும் கிடையாது, கடல் மட்டத்துக்கு மேல வந்து 1600 கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த மலை பிரதேசம் வந்து தென்னிந்தியாவுடைய முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம்ல இருந்தது இல்லையா, அவங்களுக்கான ஒரு சிறந்த கோடை விடுமுறைக்கான ஒரு சுற்றுலா தலமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மலைகளில் பார்த்தோம் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற அந்த குறிஞ்சி மலர் இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த இடத்துல பூக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமுடி இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2696 மீட்டர் உயரத்தில் ஆனைமுடி அப்படின்ற ஒரு மலையுமே அங்கே இருக்க தான் செய்யுது. இது வந்து மலை ஏற்றம்லாம் செய்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டாகவுமே இந்த ஆனைமுடியை சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்காவுமே இருக்குது. மூணாருக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இதை கூட சொல்லலாம். இந்த பார்க்கில் நீலகிரி வரையாடலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு. ஸோ அதுவுமே அங்கே நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிஞ்சிருக்கிற இந்த பார்க்கில் பட்டாம்பூச்சி, விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பறவைகளுடைய நிறைய வாழிடமாகவும் இருக்குது. அதே சமயம் குறிஞ்சி மலர்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனால் இப்போ வந்து பூக்காது, கண்டிப்பாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். கடைசியாக வந்து 2018 பூத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு பாடலுமே வருது யூத் படத்துலேருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:47 நம்ம கூட களத்துல இருந்து ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்க?
5: என் பேர் அப்பாசு.
4: என்ன பண்றீங்க?
5: கடற்கரை வேலை பாக்குறேன்
4: ஐயா. இப்ப கோடை விடுமுறை வந்து விட்டாசு, வீட்டுல குழந்தை என்ன என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க?
5: என் பிள்ளை விட்டு ஊரு கூட்டி போய் சொல்லுது, வயசாதான் வேணும், இருந்தாலும் சனம் போட்டு கூட்டி போகணும், ஊட்டி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிள்ளைகள போய் ஊட்டியால குழு குழு இருந்து வருவோம். பிள்ளைகள் விருப்பத்துக்கு தான் நம்ம வாழ்றோம், பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்துவோம்.
4: இப்ப எந்தெந்த ஊர் போற பிளான் சரி?
5: இப்ப இன்சில தர்கா ஆத்தங்க செய்து பாத்தியமா போவோம். அது ஒரு ஊட்டி இல்லைன்னா குற்றாலம் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சிருக்கோம்.
4: இப்படி ஒரு குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லா வேலையை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வருவோம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு போறது எப்படி இருக்கு உங்களுக்கு?
5: நிம்மதி சந்தோஷம் தான், காசு மனுஷ வாழ்க்கைக்கு அதை சடம் போட்டு போறோம் இல்ல, அதான் மனுஷ வாழ்க்கை. சந்தோஷமா ஒரு நாள் இருந்து வந்து மறு நாள் யோசிப்போம், அங்க ரெண்டு நாள் நாளா இருந்தோம், இங்க இருந்த அப்படி இருக்குமே சிந்தனை வரும். கடந்த வாழ்க்கை போய் பாக்கணும்ல.
4: உங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? டூர் கூட்டு போனா எப்படி இங்க அவங்களோட
5: ஏமொழி தொலைவானு நல்லா சந்தோஷமா இருக்கு, வந்து ஜாலியா இருக்கு. ஒரு அன்புதான பிள்ளைகளுக்கு
4: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, குடும்பத்துக்காக ஒரு பாட்டா.
5: எனக்கு ராஜா சின்ன ரோஜாவில அந்த பாட்டு என்ன
4: பாட்டு? ராஜா சின்ன
5: ரோஜா காட்டு பக்கம் அந்த பாட்டு குடும்ப குடும்பத்தோட கேட்க பாட்டு.
4: நன்றி.
5: ஓகே.
3: கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு நெருக்கடியில இருப்போம். நம்ம வீட்டு குழந்தைங்க கேட்கும் போது கண்டிப்பா பைசா இல்ல அப்படின்னா ஒரு சிரமமா தான் இருக்கும். பட் நமக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியான இடங்களுக்காவது நாம கொண்டு போய் இந்த கோடை விடுமுறையில சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுல நிறைய பேருடைய லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வயநாடு தான். வயநாடை விசிட் பண்றதுக்கான ஒரு ஏத்த காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர்

சொல்லணும் அப்படின்னா, இதை தவிர நம்ம இந்த ஜூன் வேற ஒரு நாட்கள்ல போகிற பட்சத்துல கண்டிப்பா அங்க வந்து மழை வந்து ரொம்ப வெளுவெளுன்னு வெளுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம வயநாடுலாம் போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். வயநாடுல ஆனா ஒரு நல்ல கிளைமேட்ல போயிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய சுத்தி பார்க்குற இடங்கள் வந்து இருக்கதான் செய்யுது. அதுல ரொம்பவே பிரபலமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பராமலை தான். அங்க வந்து ட்ரெக்கிங் போகலாம், அதாவது இந்த மலையேற்றம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு மலையேறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நாம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குரூப் போறோம் அப்படின்னா ஒரு குரூப்புக்கு வந்து 1770 வரைக்கும் நம்ம வந்து செலவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே குரூப்பா போறதான் பெஸ்டான ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஆள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட 800 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ட்ரெக்கிங் போகணும் ஆசையா உள்ளவங்க வந்து கண்டிப்பா செம்பரா அப்படின்ற ஒரு மலையை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில கண்டிப்பா நிறைய நேயர்களுமே கலந்துகிட்டாங்க, ஆனா வந்து நம்மளால வாட்ஸ்அப் மூலமா தான் கருத்துக்களை வந்து பகிர முடிஞ்சது. பரவாயில்ல, நம்ம வந்து நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. இப்ப இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையதான் அதிக அளவுல செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒரு சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக செயல்கள்லாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறதுதான் தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவுமே வச்சிருப்பாங்க. இதுல வருமானத்தை எதிர்பார்த்து வேலை பண்றவங்க ஒரு சிலர் இருந்தாலுமே, சில பெண்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அர்ப்பணிப்போட தன்னோட மனநிறைவுக்காகவும் பண்ணுவாங்க. சோ அப்படி ஒரு பெண் தாங்க நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா, நம்ம நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
1: என் பேர் வந்து காளியம்மா, பாமல்ல இருந்து வர்றேன்.
0: அம்மா, நீங்க என்னம்மா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து கோயில்ல ஒரு பூசாரியா இருந்து கோயிலுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பாண்டிச்சேரியில இருந்து வந்து 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, அப்ப உங்களுக்கு பாண்டிச்சேரி தான் சொந்த ஊரா? அப்ப அங்க இருந்து எதுக்காக இவ்வளவு தூரம்? இப்ப பாண்டிச்சேரின்னு சொன்னோம்னா நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, சோ அங்க இருந்து எதுக்காக பாம்பனுக்கு வந்து இந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்க?
1: இது வந்து எங்கள் சொந்த ஊர் பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு முடியலை, அதனால நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இருந்ததில் நான் இந்த கோயிலுக்கு இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயா?
1: அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இந்த சுகர் மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடம்புக்கு முடியாமல் போனதில் நாங்கள் இங்கே வந்துட்டோம், சொந்த ஊர் பாம்பன்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒரு நாள், அதாவது ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க?
1: நான் தூங்கி எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளித்து கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வேலை பாத்திரம் மண்டம் கிடந்துச்சுன்னா எடுத்து போட்டு நல்லா விளக்கிட்டு அதோடு நான் தோப்புக்கு போய் தேங்காய் மாங்காய் அதுவும் இருந்தால் பறிச்சுக்கிட்டு வருவேன். கடைக்கு போய் மீன் வாங்குவேன், காய்கறியை வாங்கி கொடுப்பேன். அதான் என்னுடைய வேலை.
0: சரிம்மா, வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறீங்க. இப்போ அந்த நேரத்தில் உங்களோட ஆரோக்கியத்துக்காக, உங்களோட உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலில் இருந்துச்சோன்னா யோகா பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது கை கால் நீட்டி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் மாதிரி வச்சு குடிப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க?
1: தோப்புக்கு போவேன், தோப்புலேயே பாதி தூரம் நடந்துருவேன், ரேஷன் கடைக்கு நடந்தே போவேன், காய்கறி கடைக்கு நடந்தே போவேன், மீன் கடைக்கு நடந்தே போவேன். அதுலேயே என்னுடைய சுகரு கொஞ்சம் குறைச்சி, அதனால நான் வந்து இப்போ யோகா செய்யாமல் எதுவும் செய்ய எனக்கு தெரியாது. அதனால நான் எல்லா இடத்துக்கும் நடந்தே போவேன். எனக்கு நடந்து போகிறது ரொம்ப கால் வலி கை வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், சுகரும் குறையும், அதனால எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நடந்து போகிறேன்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதாவது நடக்கிறத விட ஒரு எளிமையான உடற்பயிற்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே நடந்து போய் உங்களோட ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க, ரொம்ப நல்லதுமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுமே உங்களுக்கு எங்கேயாச்சும் பக்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடந்து போகவே முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நம்மளோட உடலுக்குமே ரொம்ப நல்லது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கூட பேசலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசை மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344564764. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அப்புறமா நம்ம கூட நம்மளோட காளியம்மா அம்மாவுமே இணைஞ்சிருக்காங்க. காளியம்மா அம்மா வந்து அவங்க என்ன வேலை பண்றாங்க, அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்குள்ள வந்து நடைப்பயிற்சியை விட ஒரு எளிமையான உடற்பயிற்சி இருக்க முடியாது அப்படிங்கிறத அழகாவே சொன்னாங்க. தொடர்ந்து காளியம்மா கிட்ட பேசிடலாமா? நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து 2வது தான் படிச்சிருக்கேன்.
0: ஏம்மா அதுக்கு மேல நீங்க படிக்கல?
1: அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எங்க அண்ணன் அடிச்சு விட்டாங்கன்னு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா நீ படிக்க வேணாமா, நீ வீட்டிலேயே இருமான்னு சொல்லிட்டாங்க.
0: ஆனா உங்களுக்கு படிக்க ஆசை இருந்துச்சு?
1: ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு.
0: சரிம்மா, ஒருவேளை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: எனக்கு வந்து டீச்சரா போய் 4 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை.
0: எதனால அந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு?
1: அது வந்து எனக்கு என்னமோ அந்த எல்லாரும் டீச்சர்களை பார்க்கவும் எனக்கு ஒரு ஆசை. இவ்வளோ மாதிரி நம்மளும் படித்து நல்லா வந்து 4 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை.
0: சூப்பர்மா. சரிம்மா, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க?
1: எனக்கு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன்.
0: அவங்கள என்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க?
1: அவங்க வந்து ஒருத்தர் IT படிச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து BCom படிச்சுட்டு கடை வச்சுருக்காங்க.
0: சரிம்மா, நீங்கள் படிக்கலை, எப்படி உங்களுக்கு உங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு தோணுச்சு?
1: எனக்கு வந்து நானே படிக்கலை, நம்ம பிள்ளைகள்னாலும் இப்போ படித்து நல்லா பேர் வாங்கணும்னு நான் படிக்க வச்சேன், படிச்சுச்சுங்க. அதே மாதிரி என் பேரனும் பேத்தியும் எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க, நல்லா அறிவு படித்து சந்தோஷம் எனக்கு.
0: ரொம்ப நல்ல விஷயமா. நீங்கள் படிக்கலாட்டியுமே உங்களோட குழந்தைங்கள நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கீங்க. ஸோ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கிட்ட பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. அப்புறமா நம்ம கூட காளியம்மாவும் இருக்காங்க. காளியம்மா வந்து அவங்களோட குடும்ப உறவுகளை பத்தியும் அவங்களோட ஆசைகளை பத்தியுமே நம்ம சொன்னாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து காளியம்மாட்ட பேசிடலாமா? சரிம்மா, இப்போ ஒரு நாள் வந்து நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துறோம், நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து என் மக வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் டயம் கிடைச்சிருச்சேன்னு நான் அப்படியே எந்த பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வருவேன், நயினார் கோயிலுக்கு.
0: சரிம்மா, அப்படி போகும்போது நீங்க தனியா போவீங்களா இல்லைன்னா உங்களுக்குன்னு நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்க யாராச்சும் கூட்டிட்டு போவீங்களா?
1: இல்லை, ஒரு நாள் தானே, நான் ஒத்தையிலேயே தனியாவே போயிட்டு வந்துருவோம்மா. நைட்டு எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு பெண் தோழிகள்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமானவங்க, எங்க கூப்பிட்டாலும் கோயிலுக்கு வருவாங்க. அவங்களோட நான் வெளியே ரொம்ப தூரம் போறதுனாலும் அவங்களோட போவேன்.
0: அவங்க கூட எல்லாம் சுற்றுலாலாம் போயிருக்கீங்களா?
1: ஆ, எல்லா இடமும் போயிருக்கேம்மா.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: குற்றாலம், இது கொடைக்கானல், கேரளா, மைசூர், பெங்களூரு, மைசூர் சாமுண்டீஸ்வரர் மலை மேலே இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்திருக்கேன். நிறையா கோயிலுக்கு போயிட்டேம்மா, எந்த கோயிலும் சொல்ல முடியலைம்மா. அவ்வளோ கோயில் போயிட்டு வந்து சந்தோஷமா.
0: சரிம்மா, நீங்கள் அப்படி போயிருக்கீங்கல்ல, அப்படி போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க?
1: அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு விடுதலை, நல்லா சந்தோஷமாக போயிட்டு வீட்டுக்கு வரும்.
0: அம்மா, இப்போ நீங்கள் போன இடத்துலையே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குல்ல, அது எந்த இடம்? ஸோ எதனால குறிப்பிட்டு அந்த இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: எனக்கு வந்து கொல்லங்குடி காளி கோயிலில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா.
0: எதனாலம்மா அந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னு சொல்கிறீங்க?
1: அது வந்து கொல்லங்குடி காளி, காளியம்மான்னு பேர் என் பேர். அதனால நான் முடியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா நேர்ந்து எல்லாம் செஞ்சாகலாம், நான் உயிர் பொழைச்சிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது கொல்லங்குடி காளி கோயில். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு போயிட்டு தான் வரேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவேன்.
0: சூப்பர்மா. சரிம்மா, இப்போ எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிருப்போம் அப்படிதானே? அப்போ விவரம் தெரியாது, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாது. சும்மா அம்மா கையை பிடிச்சிட்டோ இல்லை கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே போகும்போது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதே இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஸோ அப்படி நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் எதுமா?
1: நான் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஊட்டி. அது வந்து எங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளையில போனது எனக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த வாட்டி ஊட்டிக்கு போகணும்னு ஒரு ஆசை.
0: கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. ஊட்டியில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டியில் வந்து பயக்கிற அருவி இருக்குது, அப்புறம் அந்த ரோஜா தோட்டம்னு ஒன்று இருக்கும் அது இருக்குது, அப்புறம் தேயிலைக்குள்ளே அருங்காட்சியகம் அது ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு மேலே பயணம் செய்கிறதுக்கு ரயில் பயணம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எல்லா இடத்தையும் பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக ரயிலில் பயணம் செய்யுங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஆசையுமே சீக்கிரமாக நிறைவேறணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறேன். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கூட பேசிடலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும்.

0: என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அப்புறமா நம்ம கூட நம்மளோட சிறப்பு விருந்தினர் காளிய மாமாவுமே இருக்காங்க. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பிடிச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக அது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிற வேலையில் எவ்வளோ மன நிறைவாக இருக்கீங்கம்மா? அங்கே போய் நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்வீங்க?
1: ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்மா. பொங்கல் வச்சு அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணுனா இதோட சந்தோஷம் எதுவும் இல்லை.
0: சரிம்மா, அப்படி நீங்கள் அங்கே என்ன தான் வேலை செய்வீங்க?
1: மார்கழி மாதம் அந்த கோயிலுக்குள்ளே போய் கதவை திறந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அவசியம் பண்ணி பூஜைக்கு காசு கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சு பொங்கல் வச்சா பூசக்காரர் வருவாங்க, சாமியை கும்பிட்டுருவோம், ஆறு மணிக்கெலாம்.
0: இந்த வேலையை தான் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா?
1: ஆமாம்மா, இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்குள்ளே போனது.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் தோப்புக்கெலாம் போவீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட தோப்பில் என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க?
1: தென்னை மரம் வச்சுருக்கோம், மாமரம் வச்சுருக்கோம், சப்போட்டா மரம் வச்சுருக்கோம், நெல்லிக்காய் கண்டுருக்காங்க.
0: சரிம்மா, இந்த மரங்கள்லாம் வளர்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மரங்கள்லாம் வளர்க்குறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
1: இது வந்து ரொம்ப நல்லதுமா, வீட்டுக்கு நல்ல சந்தோஷம். அது வந்து வீட்டுக்கு வேணுங்கிறது நம்மளுக்கு, அதில் தேங்காய் மாங்காய் எல்லாமே நெல்லிக்காயிலேருந்து கிடைக்குது. நிறையா இருந்துச்சுன்னா நாங்கள் விற்று காசு எடுத்து அது காய்கறிகள்லாம் வாங்கி.
0: சரிம்மா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சுயமாக சின்னதாக ஒரு தொழில் செஞ்சு லாபம் பார்த்துட்ருக்காங்கல்ல, அப்படி உங்கள் பகுதிகளில் பெண்கள் என்னென்ன மாதிரியான தொழில்கள்லாம் செய்கிறாங்க?
1: இட்லி கடை வச்சுருக்காங்க, மாவரைச்சி விற்கிறாங்க, வடை சுட்டு விற்கிறாங்க, பெட்டி கடை வச்சுருக்காங்க, டியூஷன் நடத்துகிறாங்க, தையல் மிஷின் வச்சு தச்சு கொடுக்குறாங்க. இப்படி எங்கள் தெருவுக்குள்ளே சின்ன சின்ன தொழில்கள் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
0: சரிம்மா, அப்போ ஒவ்வொரு பெண்களுமே இப்படி சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமாம், நினைக்கிறோம், கண்டிப்பாக பண்ணணும்.
0: எதனாலம்மா அப்படி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: சுயமாக ஒரு தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் போய் புருஷங்கிட்டே உள்ளகிட்டே கேட்காம நம்ம சம்பாரிச்சோம்னா நம்மளும் செலவழிச்சிக்கிட்டு அடுத்தவங்ககிட்டே கடன் வாங்காம நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கலாம். பெண்கள் வந்து சுயமாக தொழில் பண்ணுறது நல்லது.
0: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ஸோ இந்த நாளில் வந்து நம்மளோட நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் கடலூர் சேஃபமுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய தகவல்கள் நம்மளுக்கு சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா.
1: நன்றி அம்மா, வணக்கம்மா.
0: அம்மா மாதிரி நீங்களும் கடலோசை எஃப்எம் 90.4 வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி பதிவு பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை

0: ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: தோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேதி கொடுங்குற்றுக்கரை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மருத்துவமனையில் இருந்தபோது நான் தெரிஞ்சுக்கிட்ட மிக மிக முக்கியமான விஷயம், நம்பர் 1, வாழ்க்கையில எல்லாம் வெயிட் பண்ணும், எல்லாமே வெயிட் பண்ணும். நான் இந்த வருஷம் நான் தான் கவர்னரா இருக்கணும், எந்த காரணத்தினாலையும் எனக்கு அது இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் ஆகிக்கலாம், அது வெயிட் பண்ணும். நான் இந்த வருஷமே வாங்கிடணும்னு நினைச்சேன், BMW ஆடி புக் பண்ணணும்னு நினைச்சேன். பாருங்க, இந்த கோவிட்னால ஒரு லாஸ் வந்து நான் நினைச்ச காரை வாங்க முடியும், ஓகே அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். இளைஞர்கள் சில பேர் இருக்கீங்க, ரொம்ப நினைச்சேன் அந்த பொண்ணு எனக்கு எஸ் சொல்லிடுவான்னு, எவ்வளவு செலவு பண்ணேன்றீங்க, கடைசியில யூனோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா படுபாவி, இட்ஸ் ஓகே. இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வரும். உங்களை நிறைய பேர் பஸ்ல போறவங்க இல்லை, ஆனால் ஒருவேளை பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்கன்னா ஓடி போவோம், நம்ம ஏறும் போது படுபாவி டபுள் விசில் கொடுத்துட்டு போயிடுவோம், இட்ஸ் ஓகே அடுத்த பஸ் வரும். வாழ்க்கையில எல்லாம் காத்திருக்கும். நான் வந்து எனக்கு அந்த August 9 வரை ஐ யூஸ் டு டேக் அ வெரி அக்ரெசிவ் பொசிஷன் இன் மை கெரியர். அடுத்த லெவலுக்கு போகணும்னு போகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கணும், அதை அப்படி என்ன விட்டுட்டு அவங்களுக்கு என்ன. ஆனால் இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல வாழ்க்கையில். சாப்பாட்டை ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையில இருக்கிற கேப்பை மூளை ரெஜிஸ்டர் பண்ணாமலே இவ்வளோ வருஷம் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு ரோபோ எடுத்து பால் போடுப்பேன், தோனிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த ரோபோ வந்து பால் போடும்ல, அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்காரமா எப்படி இருந்தது, எது எப்படி இருந்தது, சாப்பாடு எப்படி இருந்தது, ஆ நல்லா தான் இருந்தது, சாம்பார் எப்படி இருந்தது, சாம்பாரா, ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னே அவருக்கு தெரியல, சாம்பார் அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சாப்பிடுவதில் கவனம் இல்லை, மெல்லாமலேயே தின்று தின்று தின்று வாழ்க்கையை இவ்வளோ வருஷம் ஓட்டியிருக்கோம். ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், எல்லாம் வெயிட் பண்ணலாம், எவ்ரி திங் இன் லைஃப் கேன் வெயிட். பதவிகள், அதிகாரங்கள், பணம், வசதி, வாய்ப்பு, வெற்றி எல்லாம் வெயிட் பண்ணலாம். ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது, உங்களுக்கு மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க, யூ காண்ட் வெயிட் டு சே தட்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: 7000 plus designs. ஒரே ஃப்ளோர்ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரியை தேடி தரும் கலைக்கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃப்ளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம், நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: உங்கள எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூ சோ மச், நீ எவ்வளவு செஞ்சிருக்கம்மா எனக்கு, நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதுமா உனக்கு அப்படின்னு ஒரு ஹக் அம்மாக்கு. இவ்வளவு நாளே கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனா ரொம்ப பிஸியா இருக்கு, ரோட்டரி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேணா அடுத்த வாரம் பார்க்கலாம். வேண்டாம், ரோட்டரி மீட்டிங் வெயிட் பண்ணோம், அம்மாவை வெயிட் பண்ண வைக்காதீங்க, இன்னைக்கே சொல்லிடுங்க. அப்பா கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அப்பாவுக்கும் பேச தெரியாது, நமக்கும் பேச தெரியாது. உலகத்திலேயே பேசாமல் பாசத்தை காட்டுகிற ஒரே ஒரு ஜாதி இருக்கிற, அது அப்பாக்கள் என்கிற ஜாதி தான். அவர் சொல்ல மாட்டார், அவர்கிட்ட போய் அப்பா நீ எவ்வளவு செஞ்சிருக்கீங்கப்பா நீங்க எனக்கு, நான் எப்படிப்பா, சரி சரி அடுத்த வேலையை பாரு அப்படிதான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு பேசவே பிடிக்காத ஜாதி அப்பாக்கள் என்கிற ஜாதி. அவருக்கு பேச பிடிக்காட்டாலும் சொல்லிடுங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பிளீஸ் டோன்ட் எவர் வெயிட் டு சே டு யுவர் ஸ்பௌஸ், இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இப்பவே சொல்லிடுங்க உங்க மனைவி கிட்ட. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, எப்ப கடைசியா உங்க மனைவி உங்க பின்னாடி நடந்து வீட்டு வேலை ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற போது அவங்க கையில போட்டிருக்கிற வளையல்களில் 2 வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற ஒலியை கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? கல்யாணம் ஆன புதுசுல அதுக்காக காதை தீட்டிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த ஞாபகம் மாதிரி இருக்கா? எப்ப வந்து 2 வார்த்தை பேசுவா? எங்க அம்மா எப்பதான் அவளை சமையல் ரூம்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ, எப்ப வந்து என்னோட 2 வார்த்தை பேசுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அந்த நாட்கள் நினைவிலாவது இருக்கிறதா?
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்க என்ன மேடம் சொல்லிடுவீங்க, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்பிகை மாதிரி இருந்தா, இப்ப வாசல் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இல்ல இருக்கா? அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஏன்னா நீங்களும் உங்களை கண்ணாடியில பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போது அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் தெரிந்து கொண்ட விஷயம், ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு பாரதி, நான் எனி டைம் அவைலபிள். எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும், ஆனால் 2 நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது. ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும், அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான். 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், 40 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படி பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே, இது கசக்கிற உண்மை. ஆனால் இதுதான் உண்மை. 10 நாள் ஆகும்னு ஹாஸ்பிட்டல சொன்னாங்க, டாடி என்ன டைம் ஆகுது, நான் என்ன திரும்பி போகட்டா இல்ல லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா? நீ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா, உங்க அம்மாக்கு எப்ப சரியாகும்னு தெரியாது. எவ்வளவு நாள் போய் எக்ஸ்டெண்ட் பண்றது? ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண. டே 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது? அதுக்கு மேல முடியாதுப்பா, வேலை விட்டு தூக்கிடுவான்ப்பா. உன் பேரனுக்கு அங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. தப்பில்ல, பாசம் இல்லைன்றதில்ல, அவர்கள் வாழ்க்கை அப்படி. அப்பா அம்மாக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு, அப்ப யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள். அதனால் எவ்ரிதிங் கேன் வெயிட், பட் வாட் கேனாட் வெயிட் இஸ் யூ ஹாவ் டு சே ஐ லவ் யூ டு யுவர் ஸ்பௌஸ் டுடே. அதெல்லாம் சொல்லியே மறந்து போச்சு மேடம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. எவ்வளோ சினிமா பார்க்குறீங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து யூ மீன் சோ மச் டு மீ கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: And 2 and 3 and 4. Come on, all step boys.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: வெயில் காலம்ங்கிறது பலாப்பழம், நுங்கு, இழந்த பழம், கொடுக்காப்புள்ளி, தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களுக்கு சீசனாவே இருந்தாலும் இந்த சீசன்ல நிறைய பேரும் எதிர்பார்க்கிறது வெள்ளரிக்காய் தாங்க. அந்த வெள்ளரிக்காய சாதாரணமா கடிச்சு சாப்பிடுறதோ இல்ல உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுறத தாண்டி மிக்சியில வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு, சீரகத்தை போட்டு அடிச்சு வடிகட்டாம அது கூடயே மோர் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, முகத்தை இளமையா வச்சுக்கிறோம், இளநர வர்றதையுமே இந்த ஜூஸ் தடுக்குதான். அதனால வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் கூட செஞ்சு குடிச்சுக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்ற

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: உங்க அப்பாக்கு என்னவோ ஆயிருச்சு, இன்னைக்கு காலையில இருந்து சரியில்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா சொல்லிடுங்க, மனசுல இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது. இதுதான் முதல் பாடம். கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். ரெண்டாவது, வாழ்க்கையில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள், ஆனால்

0: அவர்கள் அது சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிரும். ஐயோ, நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம்ப்பா, ரெண்டு நாள்லயே போயிட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கிட்ட, அவங்க கவர் அக்கறையில கூட சொல்லலாம், ஆனா சில பேருக்கு எப்படி பேசுவதுன்னு தெரியாது. அவங்க கிளம்பி போன அப்புறம் பயமா இருக்கும். மருத்துவமனையில் நான் இருந்த போது ஐசியூல இருப்பது ரொம்ப கொடுமை, உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை யாராவது இருந்தால் அது வந்து அனுபவத்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம். அதனால என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். தனியா தான் இருப்போம். Your spouse is not allowed to come inside. Your children are not allowed to come inside. அப்போ தள்ளி இருக்கிற படுக்கையில யாரோ ஒருத்தர் வலியினால ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க தனி அறையில இருந்தா அது உங்களுக்கு கேட்காது, ஆனா ஐசியூல தனி அறை என்பது கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது, அந்த இரவு வலியில அவர் கத்துவாரு. அப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், எங்கே செல்லும் இந்த பாதை, நான் எங்க போயிட்டு இருக்கேன், தனியா எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓலம், அந்த ஒலி ஒண்ணுதான் காதல இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் நான் இருந்த போது நான் நினைச்சுக்கிட்டேன் பாசிட்டிவா இதை மாத்தணும். இதே இந்த சத்தமே கேட்டுட்டு இருந்த வச்சுங்களா, இன்னும் நெகட்டிவா தான் போகும் நமக்கு. இது எப்படி பாசிட்டிவா மாத்துவது? ஒரே ஒரு விஷயம்தான், கிராட்டிடியூட், நன்றி. இவ்வளவு நாள் வந்துட்டோம்ல, இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி.

தாயா இருந்து கனிந்தது என்னடி சீமாட்டி, சிட்டா பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்ன

இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

பக்கம் வந்தது சீமாட்டி, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி, அம்மாடி சீமாட்டி நில்ல.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது. நான் என்ன செய்தேன், முதல் முறையா நீ போன்ல பேசலாம் அப்படின்னு என்ன பர்மிஷன் கொடுத்த போது, the first person I called is my teacher. பேசலான்னு எப்ப பெர்மிஷன் கொடுத்தாங்களோ, நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. நிறைய பேர், லிஸ்ட் பெருசு. நான் முதல் முதல்ல கூப்பிட்டது MBAவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர் அவருக்கு. அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அவருக்கே சரியாக பேச முடியாது. ஆனால் ஐ கால்டும், ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா? எனக்கு MBA அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது, ஒரே நேரத்தில் ரெண்டு வந்தது. இன்னைக்கு அவர் திரு கோபிநாத்தினுடைய மகன் திரு தருண், அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன செய்ய போறப்பா முடிச்ச உடனே, இன்ஜினியரிங் முடிச்சோன்னு. ஐ ஹேவன் டிசைடட். எனக்கு அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் எங்களை பார்த்து, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம். அதே தான் இப்போ சொல்றாங்க, ஏன்னா தெரியல, உண்மையிலே தெரியல அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. எனக்கு ரெண்டும் வந்தது. அப்ப வேலைன்ற கையில காசுன்றது ரொம்ப பெரிய போதையா இருக்கும் தானே அந்த வயசுல. அதனால நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஒரு 20 நாள் கூட அந்த வேலையை என்னால மகிழ்ச்சியா செய்ய முடியல. எங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலை, ஐ திங்க் ஐ டுக் தி ராங் சாய்ஸ். நண்பர்களை, வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம். பயப்படாதீங்க, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் தி கரேஜ் டு ஸ்டெப் பேக். தப்பா எடுத்துட்டேன், இட்ஸ் ஓகே. என்ன இப்போ கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம், அவங்களும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, நமக்கு என்ன மாற்றமே கிடையாது. எஸ் ஐ டுக் எ ராங் டிசிஷன். இந்த தப்பா போயிட்டீங்க, கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு, என்ன செய்யறீங்க, யூ-டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்லையா? வாழ்க்கை அப்படித்தானே. நான் அப்படிதான் செஞ்சேன். எங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபஸர். எங்க ப்ரொஃபஸர் சொன்னாரு, எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சதுமா நீ திரும்பி வருவான்னு, அதனால இந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல, நாளைக்கே வந்து சேர்ந்துரு. நான் அடுத்த நாளே போய் MBAல சேர்ந்தேன், அப்புறம் வங்கிக்கு போனேன். ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்க ப்ரொஃபஸர் தான். அவரை கூப்பிட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு, நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு, இப்போ இதுக்கு தேங்க்யூ சொல்றேன்னாரு. இவ்வளோ நாள சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர், அப்படியே படித்தேன், அப்படியே வெளில வந்துட்டேன், அப்படியே வேலைக்கு போயிட்டேன், அப்படியே பிஸி ஆயிட்டேன், இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் உங்களுக்கு. அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: எங்க அம்மா சொன்ன நம்ப கூட மாட்டாங்க, 2 வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமார் என்ற டீச்சரை தேடி பிடிச்சேன். பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில இருக்காங்க. தேடி பிடிச்சு நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? என்னை முதன் முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான், அந்த ஆசிரியர் தான். எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும். எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கக்கிழமை என்னை மேடையில் ஏறி பேச சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு வராது, பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர எவ்வளவு கிளாஸ் கவனிக்காம பேசியிருப்போம். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமே தவிர ஸ்டேஜ்ல அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர். அப்ப அந்த கால டீச்சர் என்ன, அடி பிச்சு எடுப்பேன், கைய நீட்டு, ஸ்கேல்ல 2 அடி, நீ தான் பேசணும். பாவம், இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? பையனே சொல்லிடுவான், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க மிஸ் நீங்க. என்னை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி, நான் ஸ்டேஜில் ஏறி பேசி மறந்து போய், பாதியிலேயே மறந்து போய், டீச்சர் அடுத்த லைன் என்ன, இறங்கி தொலைனாங்க எங்கள் டீச்சர். சரி அதோட விட்டுட்டாங்க நல்லதுன்னு, அடுத்த திங்கக்கிழமையும் என்னையே பேச சொல்லிட்டாங்க. டீச்சர் போன திங்கக்கிழமையே அவமானப்பட்டேனே டீச்சர், திரும்ப போய் அவமானப்பட்டு போ போ போ போ போ. டீச்சர் வேணாம் டீச்சர், டீச்சர் டீச்சர் போ. இப்போ இந்த கால பிள்ளைங்கள இருந்தால் உடனே அப்பாட்ட போய் எங்கள் மிஸ் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் டீச்சர், அவர் 2 அடி போட்டு உங்கள் டீச்சரை எதிர்த்து பேசுகிறாலும் நீ பெரிய ஆளாகிட்டியோ அப்படின்னு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஒரு டைலாக் சொல்லுவேன். வீட்லேயும் சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது. அடுத்த திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்கு அப்பாடி. இதோடு முடிஞ்சு 3வது திங்கக்கிழமை 4-7 வாரம் என்னை மேடையில் பேச வச்சாங்க அந்த டீச்சர். என்ன ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்றாங்க? இந்த காலத்து பிள்ளைகளா இருந்தா யாராவது வச்சு போட்டு தள்ளிடலாமான்லாம் யோசிப்பாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அது 7வது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கல, ஃபுல் ஸ்பீச்ச பேசிட்டேன். நடுவுல மறந்தா கூட நாம மறந்தோன்றத ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படி ஒரு அப்படி பைபாஸ்ல போறது எப்படின்றது தெரிந்து கொள்வது தான் பேச்சு. நீங்க நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்காது, மறக்கும். நம்ம எங்க மறந்தோம்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்க பைபாஸ்ல போற பாருங்க, அதுதான் பேச்சு. அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை. ஆனால் காரணம் எங்க அகல்யா குமாரி டீச்சர். அவங்கள தேடி பிடிச்சு அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன், பதில் சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பேச்சு வரல. ஆனா அவங்க மகள் சொன்னாங்க, அழுதுட்டாங்க, நீங்க பேசினவன அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம், ஒரு 10-15 பேரை தேடி பிடித்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. இந்த நன்றி சொன்ன பிறகு யாராவது தூரத்துல ஓலம் இடுற குரல் கேட்டா கூட என்ன அது பாதிக்கவே இல்லை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இளநீர், மோரு, கம்பங்கூழு, நுங்குன்னு ஏகப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலாம்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புளிப்பு, காரம் அதிகமா சேர்க்கப்படுற இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா இது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த வெயில் நேரங்கள்ல எடுத்துக்காததுதான் நல்லது. ரெண்டாவதா காரமான உணவுகள். இதை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டால நீர்க்கடுப்பு, நீர்ல ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மூணாவதா எண்ணெய் பலகாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி, அதோட சேர்த்து டீ காஃபி மாதிரி குடிக்கிறது பித்தத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால முடிஞ்சவரை அதிகமான வெயில் சமயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. நாலாவதா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த சாப்பாடு. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆசன வாயில எரிச்சல் கூட ஏற்படுத்தலாம். அஞ்சாவதா லீவு நாட்கள்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையில கடைகள்ல விக்கிற பரோட்டா, மைதா உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுறத தவிர்க்கிறது தான் இந்த கோடை காலத்துல சிறந்தது.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பா செயல்படுத்துது.
7: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
8: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
11: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
12: Gratitude can create so much of positivity. நீங்கள் நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக, வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும். நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு வயசு, ஜாதி, மதம், செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது. எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் இடரும், கீழே விழலாம். விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி. ஏய், ஏன் ஒரு தடவை விழ வச்சேன் தெரியுமா? பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணும்ன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் உனக்கு. பயனோடு எப்படிங்க செலவிடுறது என்றால், நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார். கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். அப்போ இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்றே ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு மிஷின்ல அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும். டாக்டர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க, எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது. இந்த குடும்பத்தில் அவருக்கு 4-5 சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் தயக்கம். செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள். டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாம டோனர்ஸும் இல்லாம அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு, எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார். வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும், உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார். அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று. அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிறவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம், வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, 15 நாளைக்கு 1 தடவை செய்யணுன்றாங்க, முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால், யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்க இதை செய்யல, ஆனால் நாளைக்கு நீங்கள் 1 நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால், நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன்னு ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சியாகும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தறி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது 2-1 என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: 3-3 டேக்அவேஸ் தான். 1, நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள். மே யூ ஹாவ் ஹெல்த், சன்ஷைன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா, முதல் விஷயம் நீங்க சொல்ல வேண்டியது, வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, பிளீஸ் டெல் யுவர் பெலவர்ஸ் தட் யூ லவ் தெம். இட் பி டூ லேட் லேட்டர். இன்னைக்கு சொல்லிடுங்க. பையனை கூப்பிட்டு சொல்லுங்க. பையனோட நான் 10 வருஷமா பேசுறது இல்லை, பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம். கூப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா, நல்லா இருடா, என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு, ஒரு வார்த்தை. ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம், சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேச்சு வார்த்தை இல்லை, அவன் என்னை மதிக்கல. உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது. கூப்பிட்டு பேசுங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா. உறவுக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, ரொம்ப முக்கியமா வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட். 2வது விஷயம், தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மறந்து போயிருக்கோம், காலை ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம், டைம் இல்லாமல் போயிருக்கோம். பட் கிரியேட் டைம் ஃபார் தட். நன்றின்னு சொல்கிற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையையும் மாற்றி போடுகிறது. 3வதாக, ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா? பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கோ உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மணி. அதற்கான சந்தர்ப்பத்தை யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது, பயமா இருக்கு. நான் கொடுக்கறேன், ஆனா யாருக்கா கொடுத்தனோ அவனுக்கு போச்சுன்னே தெரியல, நடுவில் எவனோ பூந்து அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் கவனத்தை, உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. So you're all really blessed. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. உங்களினுடைய கொண்டாட்டங்கள், உங்களினுடைய சேவைகள் தொடருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன தர இது, பார்த்தா மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் OSFM 90.4
1: இந்த வெயில் சீசனுக்கான ரொம்பவே டேஸ்டான சத்தான ரொம்ப விலை குறைவா கிடைக்கிற ஒரு பானம்னா அது கம்பங்கூழ் தான். சிறுதானியங்களோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியத்துல அதிக அளவு புரதச்சத்து கம்புல மட்டும்தான் இருக்குதான், கிட்டத்தட்ட 11.8%. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிற பீட்டா கரோட்டின் கம்பு பயிர்ல அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில்னால வரக்கூடிய களைப்பு, நீர்ச்சத்து இழப்ப போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால காலை உணவை சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட காலையில ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளவு சத்து.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் OSFM 90.4.
1: ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல வெப்பவாதம்னா என்னன்னு தெரியுமா? உதாரணமா வெயில் ஆரம்பிச்சோன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட ரிமோட் எடுத்து ஏசி ஆன் பண்ணி ரூமோட வெப்பநிலைய குறைக்கிறோம். இதே வேலையதான் நம்ம உடலுக்குள்ள நம்ம மூளையில தெர்மோஸ்டாட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த தெர்மோஸ்டாட் தான் உடம்போட வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை அதிகமா போகும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருது, அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறியா டயர்டா இருக்கிறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அதே மாதிரி சிலருக்கு ஃபிக்ஸ் கூட வரலாம். இது வராம தவிர்க்க தான் தண்ணி ஆகாரங்களான பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, வந்துச்சுன்னா என்ன முதல் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ தளர்வு, அதாவது லூஸ் பண்ணணும். ரெண்டாவது தண்ணியால இல்ல ஐஸ் தண்ணியால உடம்ப தொடச்சு எடுக்கலாம். மூணாவதா சுய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா இளநீர், தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை கொடுக்கலாம். சுய உணர்வோடு இல்ல அப்படின்னா வாய் வழியா எதுவும் கொடுக்காம ஐசால ஒத்தடம் கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உடல் உறுப்புகள் பாதிக்காம காப்பாத்தலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட, நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இன்னைக்கு வந்து ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஒரு கதை தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நானே வந்து ரிவீல் பண்ணிட்டேன். அது என்ன மாதிரியான கதையா இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அந்த ஐபிஎல் போட்டியை பத்தி ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கலாம். சரி, நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி பாயிண்ட் டேபிள்ல யார் யாரெல்லாம் வந்து முதல்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்.
0: ஓகே, கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. உங்க டீமா இருக்கிறதுனால அதை மட்டும் வேகமா சொல்லாதீங்க. அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அடுத்தடுத்து யார் யார்னா, அடுத்து ஜிடி, சன்ரைஸ் ஹைதராபாத், அதுக்கப்புறம் நாலாம் பிளேஸ் யாருன்னு தெரியலையே.
0: அதுக்கப்புறம் வழக்கம் போல பஞ்சாப் அணி, அவங்க எல்லாருமே வந்து அடுக்கடுக்காக வந்து
1: பஞ்சாப், அதுக்கப்புறம் ஆர்ஆர், அதுக்கப்புறம் நீங்க அதாவது சிஎஸ்கே, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் கேகேஆர், எம்ஐ, அதுக்கப்புறம் எல்எஸ்டி, அவங்க ரெண்டு பேருமே எலிமினேட்.
0: ஓகே, அவங்க எப்படி எலிமினேட் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி தான் நேத்து ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, சிஎஸ்கே டீம் தான். அவங்க வந்து ஒரு தோல்வியை தழுவினதுனால அடுத்தடுத்து அவங்களுக்கு பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. சரி, நேத்து மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க.
1: ஓகே, சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி, அதுல யார் டாஸ் வின் அப்படின்னா எல்எஸ்டி தான். அதுல ரிஷப் பந்த் இருக்காருல, அவர் டாஸ் வின் பண்ணிட்டாரு. அவரு பேட்டிங் சொல்லுவார் நான் நினைச்சேன், ஆனா பவுலிங் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 ஓவர் போட்டாங்க. 20 ஓவர் போட்டு ஃபஸ்ட்டு எப்பையும் போல் இதில் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்தது அப்படின்னா சாம்சன் ஒரு செஞ்சுரியை தட்டி விடுவார்னு பார்த்தேன். இல்லைக்கா, 20க்கே அவுட்டு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் கேக்வாட்டாவது ஒரு 20 தாண்டுவார்னு பார்த்தேன், அவரும் 13க்கே அவுட்டு. சரி, ஊர்வில் பட்டேர் 13 பாலுக்கு 50 அடித்தவர் இன்னைக்கு ஒரு செஞ்சுரியை தட்டிடுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இல்லைக்கா, அதுவும் இல்லை, 6 ரன்க்கே அவுட்டு. அதுக்கப்புறம் டெவால் டிரேவிஸ் அவரும் 25க்கே அவுட்டு. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 டிஜிட் அடிச்சுட்டு இருக்கும்போது சிவன் துபே மட்டும்தான் 32 அடித்தார்.
0: ஓகே, இன்னொரு பிளேயரை வந்து சொல்ல மறந்துட்டீங்க, கார்த்திக் சர்மா. அவங்க தான் வந்து 71 ரன்கள் வந்து முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி அவங்க தான் வந்து அதிகமான ஸ்கோர் வந்து அந்த ஒரு போட்டியில் வந்து எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே அணியில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
1: மிச்சல் மார்க், அதாவது இந்த எல்எஸ்டியில் மிச்சல் மார்க் இறங்கி ஃபஸ்ட்டே அவுட் ஆகணும்னு நான் பார்த்தேன். பார்த்தா 90 வர போயிடுச்சு. இன்னும் 2 பால் போட்டிருந்தா அவ்வளோதான், 100 தொட்டிருப்பார். அவரால் தான் அவர் டீமே ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜான்சன் இங்கிலீஷ் இருக்கார்ல, அவர் 36 இப்படி அடிச்சு பொழந்துட்டாங்க. அதாவது
0: 16 16 ஓவர்கள் 4 ஓவர்கள் 8 ஓவர்கள் அந்த ஒரு ஈஸியான டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது அடுத்த ரெண்டு மேட்ச் இருந்தாலுமே வந்து அது வந்து எந்த விதத்திலையும் பயனுள்ளதா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த விளையாட்டு வந்து பயனுள்ளதா இல்ல அப்படின்னா என்ன பரவாயில்ல, நம்மளோட நிகழ்ச்சியில டெய்லி வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டுகள் தான் விளையாட போறோம். இன்னைக்கு நேயர்கள் யார் கூடயும் நம்ம வந்து கால் மூலமா வந்து பேச முடியாது, அதனால எல்லாரும் மெசேஜ் மூலமா தான் உங்களோட பதில்களை அனுப்ப போறீங்க. அந்த வகையில நேயர்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க அதாவது நெடில் எழுத்துல காலை தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். அது உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709 443 9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை தந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நீட் தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும். இதை எழுதுறதுக்காக வந்து 3ஆம் தேதி எல்லாருமே வந்து தயாரா இருந்தாங்க. அந்த வகையில போய் எழுதவும் வந்து செஞ்சாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி முறையா போய் எழுதினாங்க. ஆனா வந்து அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குளறுபடிகள்லாம் நடந்துச்சு, இந்த வினாத்தாள் கசிவுலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால சிபிஐ தரப்புல இருந்து ஒரு விசாரணையுமே வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த வகையில இப்ப வந்து தேர்வு முகமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா June 21 நீட்டுக்கான மறுத்தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மறுத்தேர்வு எழுதுவதற்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலில் இருக்கக்கூடிய டைமிங்கை விட ஒரு 15 நிமிஷம் அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்குமே வந்து அந்த ஒரு தேர்வு நடக்குமா. இந்த தடவை நடக்க போறது வந்து கூட ஒரு 15 நிமிஷம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத சரியா பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்டணமே எதுவுமே வசூலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னைக்கான கேம் என்ன, வார்த்தை விளையாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. கா அதாவது நெடில தொடங்கி இம்ல முடி முடியக்கூடிய அஞ்சு தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மெசேஜ் மூலமாக அனுப்பிட்டு மெசேஜ்லேயே உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததாக தானா சேர்ந்த கூட்டம் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர மே 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா?
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியோ வந்து ஒரு கதை தான் ஒண்ணு சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது கா நெடில் எழுத்துல தொடங்கி இம்மல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் வந்து கேட்டிருந்தோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 தமிழ் வார்த்தைகள் சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க.
1: காகம், காகிதம்,
0: ஓகே,
1: ஒரு படம் கூட இருக்குமே காதல் தேசம், வேற காற்றம்,

0: காற்றும்
1: காற்றும் ஆ ஓகே.
0: அதுக்கப்புறம் தெரியலையே.
1: சரி ஓகே, நாலு வார்த்தைகள் தான் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம நேயர் ஒருத்தவங்க வந்து அஞ்சு தமிழ் வார்த்தைகள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. யாசின் அக்கா தான் முஸ்லீம் தெருலேருந்து. காகம், காகிதம், காவியம், காரம், காரணம் அப்படின்னு அஞ்சு வித்தியாசமான பதில்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். அடுத்து தான் நம்ம ஜான் ஹோரைப் தம்பி வந்து இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம்.
0: கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்பயும் போல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சாராம், நம்ம இதாக பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டோரமாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமா. அதோட சுற்றி முற்றி பார்த்தா தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையாம். அப்போது நம்ம கொஞ்சம் இளநி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிற ஒரு இளநி கடைக்கு போகிறாரு. போனோடனே அங்கே இருக்கிற அந்த இளநி கடை வைப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த இளநி கடை வச்சுருக்கிறது நல்லது தானா அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையோட ஓனர் சொன்னாராம், ஆ நல்லது தான்ப்பா, என்ன நீயும் என்கிட்டயே வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் நான் தனியாகவே திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் அவர் ஒரு இளநி கடையை திறக்கிறாரு. ஒரு வாரமாக நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாரம் யாருமே வரலையாம். அதோடு அவர் என்ன இது, போன வாரம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்தாங்க, இப்போ யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரோ. அதுக்கப்புறம் இருந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, ஏன் அவங்களோட கஸ்டமர் யாருமே வரல அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் வந்து நாவல் பழம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு ஒரு பரிச்சயப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சரி, நாவல் பழம் அதாவது நவாப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு?
0: பர்பிள் கலரில் இருக்கும்.
1: ஆ ஓகே, ஆனால் அதுதான் இப்போ சீசனே இல்லையே, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்கலாம். நம்ம பார்த்த நாவல் பழங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து இந்த கருப்பு நிறங்களில், அப்புறம் வந்து அடர் ஊதா நிறங்களில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட விஷயந்தான். ஆனால் இப்போது வெள்ளை நாவல் பழங்களோட சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மே, ஜூன், ஜூலை தான் அதுக்கான சீசனாகவுமே வந்து இருக்குமா. விலை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு நாவல் பழங்களை விட கம்மியான விலையில் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவல் பழங்கள் விலையில் வந்து மாறினாலும் சுவையிலையும் சத்துக்கள்லையும் பெருமளவு மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பழுக்கும் போது வந்து கொஞ்சம் புளிப்பு அப்புறம் துவர்ப்பு சுவையாக இருக்கலாமா. வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மே, ஜூன், ஜூலை அப்படின்னு கோடை காலங்களில் அதிக அளவில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில பழக்கடைகளை தவிர எங்கேயுமே வந்து இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்களும் தமிழ்நாட்டில் பெருசளவு கிடையாது, ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செஞ்சு செரிமானத்தை மேம்படுத்துறது, அப்புறம் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அப்படின்னு பல விஷயங்களுக்கு பயன்படுது. வைட்டமின் சி அப்புறம் நார்ச்சத்துமே தேவையான அளவு இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்த பயன்படுதான். உருவத்திலையும் சத்துக்கள்லையும் வந்து கருப்பு நாவல் பழங்களை ஒத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோட கலர் மட்டும்தான். இந்தியாவில் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருந்து தான் வந்து பல வியாபாரிகள் எல்லாருமே வந்து வாங்கி அவங்களோட ஊர்களில் வந்து விற்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது புதுசாக தெரியலாம், இப்படி இல்லாமல் இருக்கும், வித்தியாசமாக இருக்கே, இதை வந்து எப்படி ட்ரை பண்ண பார்க்க முடியும், நம்பி சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்க தேவையில்லை, மற்ற நாவல் பழங்கள் அதாவது நம்ம நார்மலாக சாப்பிட்றது மாதிரியே தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு அந்த வியாபாரிகளே வந்து சொல்கிறதுனால நிறைய மக்கள் இப்போ வந்து இதையும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு வந்து விளையாண்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்தான ஆ அதாவது குறிலில் தொடங்கி இன்னில் முடியக்கூடிய அஞ்சு தமிழ் வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததா குடும்பஸ்தான் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஓடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:36 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்தாக தொடங்கக்கூடிய ஆ, அதாவது குறில் எழுத்துல தொடங்கி இன் அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். இதுதான் கேமு. இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட அந்த 5 தமிழ் வார்த்தைகளையும் பதில்களாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக குழந்தைகளை வந்து போதைப் பொருள் மது விற்பனைக்கு இதெல்லாம் உட்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றமோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஒரு குற்றம் தான் வந்து மது அருந்திட்டு குழந்தைகளை கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 75 கீழே குழந்தைகளை வந்து பொறுப்புல வச்சிருக்க யாரா இருந்தாலும் சரி, அது பேரண்ட்ஸ், உறவினர்கள், கார்டியன் அப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்க குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துற பட்சத்தில் அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட 3 சிறை தண்டனை, அப்புறம் 1,00,000 அபராதம், சில டைம் 2 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து மது அருந்தும்போது ஒரு நிலையிலேயே வந்து இருக்க மாட்டாங்க, ஸ்டெடியாவே வந்து இருக்க மாட்டாங்க. அப்போதான் வந்து அதிக பாசம் காட்டுறதா இருந்தாலும் சரி, கோபம் காட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த நேரங்களில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் அதிக கோபங்கள் வரும்பொழுது உடல் அளவில் காயப்படுத்துறது, அதை தவிர வாய்வழி கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி திட்டி பேசுறது, தொடர்ந்து குழந்தைகளை வந்து பயத்திலே வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களா கூட இருக்கலாமா. அது மட்டும் இல்லாம அலட்சியம், பராமரிப்பு இல்லாம விடுறது, ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு தள்ளுறது, அதாவது மது அருந்திட்டு குழந்தைகளோட வாகனங்களில் பயணம் செய்யறது அப்படின்னு எல்லாமே கொடுமைப்படுத்துதல்ல ஒரு பகுதியா தான் இருக்கு அப்படிங்கறத அந்த சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதனால மன அழுத்தத்துல இருந்தோ, அப்புறம் வந்து தனிமை, இந்த பாதிப்புகள் வர பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பள்ளிகளில் விழிப்புணர்வு கொடுக்கறதும் சரி, வீடுகளில் குழந்தைகளோட பாதுகாப்பு உறுதி செய்யறதும் சரி, ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல முக்கியமா சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது குறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த சட்டத்தின் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. அதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜான் கோரே தம்பி வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவருக்கு எந்த வியாபாரமே விடாமல், சரி இன்னமும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம், அது மூலியமாக நம்மளுக்கு இளநிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை ஒரு போஸ்டரில் எழுதி எல்லாருக்கும் ஒரு போஸ்டர் அடித்து கொடுத்துட்றாரு. அவரோட ஒரு நாள் ஆயிடுச்சு, அப்போயே எதுக்கும் கலவரில், அதோட அவர் தன்னம்பிக்கை போயிடுச்சான். அவ்வளோதான், இனிமேல் இந்த கடையை மூடிட்டு இந்த கடையை யார்ட்டே விற்றுட்டு நம்ம வேதா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால், அந்த காலில் எங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ இளநி வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணாராம். அதோட உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சுட்டாராம். அதோட இந்த இளநி வியாபாரியும் சரி வேக வேகமாக அவருடைய ட்ரை சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போனாராம். போயிட்டு இருக்கும்போது 2 பிரிஞ்சிருச்சான். அங்கே ஒரு முதியவர் மட்டும் இருந்தாராம். நிற்கும்போது இந்த 2 பாதையில் எதுக்கு போனால் சீக்கிரமாக போக முடியும், அவருக்கு வெறும் 6 தான் இருக்குது, ஆனால் போக தூரம் நிறையா. அதோட அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, அவருடைய சைக்கிள்லேருந்து இறங்கி, இப்படி ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் நான் டெலிவரி கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு நீங்கள் பாதம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற முதியவர் சொன்னாரா, நீங்கள் பொறுமையாக போங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3 ஆகும், அதுவே வேகமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இவர் வேகமாக போனால் 6 ஆகும், ஸ்லோவாக போனால் 3 ஆகுமா, என்னடா இவர் சொல்கிறாரு, ஏதோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் திட்டிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாரு. அந்த பாதையில் நிறைய ஆளு மரம் விழுது, நிறைய அந்த மரங்களோட அந்த பிரான்ச்சஸ், அதாவது அந்த கிளைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அது ஒன்று ஒன்றா இளநிகளை தட்டிக்கிட்டே வந்துச்சான். அது கூட தெரியாமல் அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் இருந்திருக்கோம்னே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அதுக்கப்புறம் கதையோட முடிவுமே நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட முதல் கேள்விக்கு இன்னொரு நேயருமே வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பிரவீனா அப்படின்னு ஒரு அக்கா ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து, காரணம், அப்புறம் காரம், காணம், காருண்யம், காகிதம் அப்படின்னு 5 தமிழ் வார்த்தைகளை அவங்களுமே வந்து சரியாக அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த கேள்வி வந்து நம்ம கேட்டாச்சு. ஆ, அதாவது தமிழ் எழுத்தில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆ குறில தொடங்கி இன் 2 இன்னில் முடியக்கூடிய தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக பதில்கள் அனுப்பிட்டு விருப்ப பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததாக யூத் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களோட இசையில் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி சொல்லிருங்க.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரு என்ன இது பின்னாடி சவுண்டா கேக்குதே, நம்ம பின்னாடி திரும்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரைசைக்கிள் நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தா இருக்கிற எல்லா தேங்காவும் அங்கே ரோட்லேயே கிடஞ்சான். அதோட என்னடா இது இடி கிடக்கு அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இந்த கிளைகள் தட்டி நம்மளுடைய தேங்காய் எல்லாம் உளுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நாய் எடுத்துகிட்டு இருக்கும்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சான். அடுத்து போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆயிடுச்சான். அப்புறம் அவர் யோசிச்சாராம், ஓஹோ மெதுவாக போயிருந்தால் இந்நேரம் வேகமாக தட்டியிருக்காது, நம்ம அதனால தான் அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு போல் ஸ்பீடாக போனால் 6 மணி நேரம் ஆகும், அதுவே ஸ்லோவாக போனால் 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவரை எப்படியோ அங்கே கொண்டு போனால் அந்த ஆர்டர் அவர் வாங்கலையாம். ஏன் அப்படின்னா நீங்கள் லேட்டாக கொண்டு வந்துட்டீங்க, அதனால் நாங்கள் வேறு கடையிலேருந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் அந்த பெரியவர் சொன்னது இவ்வளோ உண்மையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போது அடுத்து யாரோ சொல்கிற பேச்சை கேட்டாராம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக கவனிக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து.
0: ஓகே, கண்டிப்பாக அறிவுரைகள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கதை மூலமாக ஜான் ஹோரேப் தம்பி அழகாகவே வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நேயர்களும் அவங்களோட பதில்கள் அனுப்பியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். அவனால் ஆரம்பித்து இன்ன நாள் முடிவது ஆண்டவன், அது ஒன்று என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுப்பா. எனக்கு மான்ஸ்டர் இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் அந்த பாட்டு ஒலிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா தான் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பதில் தான் வந்து அனுப்பியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 தமிழ் வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆ அப்படின்னு குறில் எழுத்து தான் வந்து சொல்லியிருந்தோம், ஆவண்ணா அப்படின்னு அதுவுமே வந்து மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இன்னொரு நேயரும் வந்து ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க, அது யார் எங்கேருந்து அப்படிங்கிறத கேட்டலாம்.
3: வணக்கம், ஆதி பகவான் அண்ணன் அழகானவன் அன்பானவன். பண்பலை பாடலே ஒளிபரப்புங்கள்.
0: ஓகே, இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாலயில இருந்து TRSS அப்படின்ற ஒரு அண்ணா தான் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. இதுல வந்து 4 பதில்கள் வந்து அனுப்பியிருந்தாலும் அதுல 3 மட்டும்தான் வந்து சரியான பதில். 3 வந்து பாயிண்ட் எடுத்தாலே அவங்க வந்து வின்னு தான். இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709 4443

0: செய்வாங்க. அந்த மிஷினை இயக்குறவங்க பேர் தான் வந்து பெர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக மிஷினை வந்து ஜஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தவிர அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்கும் பொழுது பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல், அப்புறம் ரத்த ஓட்டத்தை கவனிக்கிறது, பிபியை கவனித்து அந்த சர்ஜரி டீமுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறது, ஐசியூவில் வந்து பிளட் சர்க்குலேஷன் எக்யூப்மெண்ட்டை கவனிக்கிறது அப்படின்னு அதை தவிர நிறைய வேலைகளும் இருக்குது. இது பிஎஸ்சி டிகிரியாகவே வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. இது வந்து சர்ஜரி டைமில் ஒரு சின்ன மிஸ்டேக் செஞ்சால் கூட பேஷண்ட்டுக்கு வந்து அதிக அளவில் ரிஸ்க் வந்து ஏற்படலாம். அதனால கண்டிப்பாக அலர்ட்டாகவும் பொறுமையாகவும் கவனமோடைய செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் அவங்களோட படிப்புகளில் ஒரு பகுதியாகவே இருக்கும். அது மூலமாக ரியல் லைஃப் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அதை தவிர மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனிகளில் கூட வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான படிப்புகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு நிறைய இடங்களில் இதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறதா சொல்றாங்க. அதனால அந்த ஒரு தகவலோட அடுத்ததா வந்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு. தலைவன் தலைவி படத்துல இருந்து தான் அடுத்த ஒரு பாடலுமே வரப்போகுது. அதை கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி
1: பை பை கா.
0: ஓகே, டாடா பை பை சொல்லி நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்து கிளம்பியாச்சு. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 யார் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கேம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கேமில் உங்கள் கூட விளையாடுறதுக்காக கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, 6-7 நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் வந்து விளாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல் எழுத்தும் முடிகிற எழுத்தும் நாங்கள் சொல்லுவோம், இடையில இருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு 5 தமிழ் வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, தா நெடில்ல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள், இதுதான் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-443-9999 அப்படிங்க நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். காரணம், இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறனால.
1: ஓகேக்கா, நம்ம போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட்டஸ் டவரை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அதாவது அதோட தகவல் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து அதாவது நம்ம ஸ்ரீலங்கால கொழும்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி நம்ம இந்தியாவில வந்து ஒரு டவர் இல்லாம ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா?
0: எனக்கே தெரியாது. நான் வந்து தாமரை டவர், அதாவது லோட்டஸ் டவர் கூட கேள்விப்பட்டதில்ல. நான் தாமரை கோவில்னு ஒன்று இருக்கு.
1: அதுதான்க்கா நம்ம இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறது என்ன அப்படின்னா லோட்டஸ் டெம்பிள். அதை பத்தினா நீ என்ன சொல்ல போறேன், இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது நம்மளோட டெல்லியில தான் இருக்கு, அதாவது இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில தான்.
0: சரி, ஓகே, டெல்லியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் டீடைல்ஸ்லாம் எப்போ சொல்ல போறீங்க?
1: அப்புறம் டீடைல்ஸ் எல்லாரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, எல்லாரும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நம்ம வந்து அடுத்த இதில் கண்டிப்பாக சொல்லலாம்.
0: சரி, நானுமே வந்து கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஒரு புது வித்தியாசமான ஒரு தகவல் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம ஜாபீர் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி பாராகிளைடிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பறக்கும் சாகச விளையாட்டு பத்தி பலருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதே விளையாட்டு மாதிரி ஒரு சில வித்தியாசங்களோட இன்னொரு ஒரு விளையாட்டுமே இருக்கு. அதோட பேர் வந்து பாரா செயலிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையில வந்து பறக்கும் விளையாட்டு தான், ஆனா ஒரு சாகச நீர் விளையாட்டாகவும் கூட இருக்காம். அதாவது பிளேயரை வந்து பாராசூட்டோட வந்து சேர்த்து இணைப்புல வந்து கட்டிடுவாங்க, அங்க இருந்து படகு மூலமா அவங்கள இழுக்கப்பட்டு காத்துல வந்து பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வந்து கொடுப்பாங்களாம். படகோட ஸ்பீடு அதிகரிக்கிறது மூலமா வீரர்களுமே உயரத்துல அதிகமா வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாதுகாப்பான சாகச விளையாட்டுகள்ல இதுவும் முக்கியமான ஒரு கேமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல ரெண்டு பேர் சேர்ந்து பறக்கக்கூடிய வசதிகளும் இருக்கு. தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் இந்த ஒரு கேம் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படிங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான இடங்கள்ல பிரபலமான ஒரு விளையாட்டாகவே இருக்கு. எந்த ஒரு சாகச விளையாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நம்மளோட உயிரை பணையம் வைக்கிற மாதிரி தான். அதனாலேயே வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கையெழுத்து எல்லாமே வாங்குவாங்க. இப்போ வந்து நம்ம பஞ்சி ஜம்பிங் அதெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்குமே வந்து பெருமளவில் ஆபத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனாலேயே ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்கி இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து எங்க சார்பா எந்த ஒரு பொறுப்புமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் ஒன்று வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இதுக்குமே வந்து அந்த சைன் வாங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா காற்றோட அழுத்தம் தான் இந்த விளையாட்டுல வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது அப்படின்னா அது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதை தவிர கடல், ஏரி, பெரிய நதி பகுதிகளையும் விளையாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட்டு அப்புறம் ஹார்னஸ் பெல்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே அவசியம். டூரிஸ்ட் பல பேருக்கு இந்த ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப பிடிச்சமான விளையாட்டாக மாறிட்டு வர்றதுனால நிறைய பகுதிகளில் இந்த விளையாட்டோட வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து உயரமான இடத்துல இருந்து கடலோட அழகையுமே வந்து ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காற்றில் பறக்கிறது அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது. அந்த வகையில் இந்த பாரா செயலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுமே ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பல பேர் வந்து விரும்பி ஆசைப்பட்டு விளையாடுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமாக காற்றோட அழுத்தம், வெதர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வானிலை சரியாக இருந்துச்சு மட்டும்தான் வந்து அந்த ஒரு கேமில் கலந்துக்க முடியும். மழை அப்புறம் புயல் இந்த மாதிரில தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசைகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து பொறுமையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எப்போ தைரியம் வருதோ அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. தா நெடில் எழுத்துல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் சொல்லணும். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்ப பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததாக மான்ஸ்டர் படத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு பாடலை சித் ஸ்ரீராம் அவங்க வந்து பாடியிருப்பாங்க, அதை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர May 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா?
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
5: ஜாபீர்.
4: ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா? என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
5: என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நம்ம வந்து இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம்க்கா?
4: அதாவது தா நெடில் எழுத்துல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து குருசாமி சங்கர் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து மலேசியால இருந்து வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தயக்கம், தாமதம், தாகம், தயவும், தடயம், தாக்கம், தகரம், தடயம் அப்படின்னு நிறைய பதில்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில பதில்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்து குறில் எழுத்தில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் மற்ற அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்களோட சரியான பதில்களை தான் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கூடவே ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பியிருக்காங்க.
6: வணக்கம் வணக்கம். சாலிருந்து இம்முல முடியிற வார்த்தையா? இது சரியானு தெரியல, சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் எனக்கு ஒரு பாட்டு வந்து எழுதி பண்ண முடியுமா? ஏதோ அது படம் பேர் தெரியல. ஐயோ, பாட்டு கண்டா வர சொல்லுங்க அவங்க கையோட கூட்டி வாருங்கன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை பாட்டு விடுங்க.
4: ஓகே, நம்ம அண்ணா கேட்ட பாடல் வந்து நம்ம அடுத்ததா கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ரெல்மன் அண்ணாவும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் அதாவது முதல் கேள்விக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. கடிகாரம், காகிதம், காகம், காழம், கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை அனுப்பியிருக்காங்க. அவங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை கொடுங்க அப்படிங்கிறத அவங்க சார்பாக வந்து நம்ம சொல்லிட்டு அடுத்ததா நேயர்கள் யாராவது இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடலும் கிடைக்கும். அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பியும் இன்னைக்கு வந்து தாமரை கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஓகேக்கா, இந்த டெல்லியில் இருக்கிற இந்த தாமரை கோயில் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கோவிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பகாய் வழிபாட்டில் ஒரு தலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுவதுமே மலர் தாமரை போல செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு தாமரையோட இதழ்கள் இருக்குல்ல, அதாவது அதுக்கு வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி வந்து ஏறி ஏறி இறங்கும்ல, அதாவது கோன் ஷேப்பில், அந்த மாதிரியே இந்த கோயிலை வந்து செம்மையாக சூப்பராக தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. அப்புறமா இதில் வந்து லைட்டிங் செட்டப்புக்காக நிறைய டூரிஸ்ட்கள் இதுக்கு வந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோயிலில் வந்து எந்த ஒரு வழிபாடுகள், அதாவது வழிபாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா அது கம்மியாக தான் இருக்குமா, ஆனால் எந்த ஒருமே எல்லா மதத்தினரும் வந்து அங்கே வந்து கலந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்க மதத்தை வந்து பின்பற்றி ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்கக்கா. அதுக்கப்புறமா இது பற்றின தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, கோயில் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஏதாவது ஒரு மதத்தை தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் அவங்க போய் வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அங்கே போய் தியானம் பண்ணி நம்மளோட அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத என் சார்பாக வந்து சொல்லிட்டு, அடுத்ததாக அந்த கோயில் பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக வந்து முன்னாடி காலங்களில், அதாவது நம்ம முன்னோர்கள் இருந்த காலகட்டங்களில், கருக்கலைப்பு அப்படிங்கிறதும் பரவலாக இருந்த ஒரு விஷயந்தான். அதாவது பாட்டிமார்கள் அவங்களாவே ஒருத்தரோட குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதில் விருப்பம் இருக்கிறவங்கள கருக்கலைப்பு செய்ய ஊக்கப்படுத்துவாங்க. அதுக்கான மூலிகை மருத்துவ முறைகளையுமே வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்பயும் இது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போலாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் கருக்கலைப்பு அப்படிங்கிறது நடக்கிற பட்சத்தில் அதுவுமே ஒரு உயிரை கொல்ற மாதிரி தான். அதனால் சட்டப்படி அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக கருக்கலைப்பில் சட்டப்படி அனுமதி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1971 MTP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டப்படி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உரிமைகளை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 ஒரு சில திருத்தங்கள்லாம் செஞ்சு ஏதோ ஒரு மருத்துவ காரணங்கள், அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து உடல் மன வளர்ச்சியில் பிரச்சனை இருந்து பெற்றோர்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாலோ, இல்லைனா வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளானவங்களோ அவங்களோட கருவை கலைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி குழந்தையை வளர்க்க முடியாது, ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, பெண் குழந்தையாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு காரணங்களுக்காகவும் இந்த கருக்கலைப்பு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான தண்டனைகளும் இருக்குது, அவங்களுமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் மட்டும் பத்தாது, அதை தவிர மருத்துவ காரணங்கள் அப்புறம் மருத்துவர்களோட கருத்துக்களும் முக்கியமான பங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம நேயர் குருசாமி சங்கர் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. கர்ணன் படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம வந்து கேள்வி என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக வந்து சொல்ல போகிறோம். ரா அப்படி, அதாவது ரா நெடில் எழுத்துல தொடங்கி இம்முல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்ப பாடல்களையும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து ஒரு தாமரை கோயில் அப்படின்னு ஒரு வித்தியாசமான டெம்பிள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
1: கோயிலை பொறுத்த வரைக்கும், அங்கு கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை பின்பற்றின ஒரு கோயிலா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கோயில பாத்தீங்க அப்படின்னா சிலைகள் அப்புறமா போட்டோ இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஆனா இந்த தாமரை கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போட்டோஸ் அதாவது சிலை எதுவுமே கிடையாதான். ஏன் அப்படின்னா இங்க எல்லா மதத்தினரும் வந்து சமமா வந்து இங்க என்ன பண்ணலாம் அவங்கவுங்க கடலை வேண்டலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடவுளை மட்டும் வேண்டது இல்லாம அவங்கவுங்க மத நூலையும் நம்ம வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா 27 தனித்தனியான பளிங்கு கற்களாக இதோட இதழ்கள் இருக்குல்ல, அதாவது நம்ம தாமரை இதழ்கள் மாதிரி அந்த கோயில கட்டி வச்சிருக்காங்க. அதனால இதை பாக்குறதுக்கே அப்படியே கிளாரா அப்படியே சூப்பரா ஷைனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்குமே போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறமா இதோட மைய மண்டப பகுதியிலிருந்து 34 மீட்டர் உயரமா இருக்குமா. அப்புறமா இது ஒரே நேரத்தில் 1300 பேர் அமரக்கூடிய இட வசதியுமே இது இருக்காங்கக்கா. அப்புறமா இது நுழையிறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கே, இவ்வளோ சூப்பராக இருக்கே, இது உள்ளே போகிறது காசா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே போகிறதுக்கு என்ட்ரி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இது திறந்துருக்கும் அப்படின்னு 6 மணி வரைக்கும் இது திறந்துருக்கும். அப்புறமா திங்கக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாளுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா திங்கக்கிழமை தானே வாரம் முதல் நாள், அதுலேயே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த கோயிலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: சரி ஓகே, நம்மளுமே வந்து இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது டூர் போகணுமே அப்படின்னு ஆசையாக இருக்கும். அப்படி டெல்லிக்கு வந்து யாராவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த தாமரை கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலையுமே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கேயுமே வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக கட்டணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மள பலர் வேகமாக வந்து கிளம்பிடுவோம். நாளாக வந்து எங்கே கட்டணம் இல்லையோ அப்படின்னா படக்குன்னு வந்து கிளம்பக்கூடிய ஒரு ஆள் தான். அது மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ப அந்த ஒரு கோயிலையுமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் பார்க்கணும் மனநிலை பாதுகாப்புல பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காம இருக்கிறதா. தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா என்னைக்குமே ஒருத்தவங்களோட வந்து குழந்தைங்களை கம்பேர் பண்ணி அவங்க மேலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிறது. அதாவது குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே டீமோட்டிவேட்டா இது வந்து உனக்கு வராது, உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவனை மாதிரி இரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே குழந்தைகளோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரியான செயல்கள் தான். கண்டிப்பாக குழந்தை பருவம், வளரிளம் பருவம் இது எல்லாமே குழந்தைகளோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு காலகட்டங்களில் தேவையான ஊக்கம், பாராட்டுக்கள் இதெல்லாம் தான் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதை விட்டுட்டு சின்னதாக வந்து படிப்பில் பின்தங்கினாலோ, ஏதாவது காம்படிஷனில் தோத்து போனாலோ, தரக்குறைவாக வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேலி கிண்டல் செஞ்சு பேசுகிறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பெற்றோர்களால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள்ல ஒன்றா இருக்கு. அது மாதிரி எப்பயுமே குழந்தைங்க ஒரு விஷயத்தை ஆர்வத்தோட செய்ய ஈடுபடுறாங்க அப்படின்னா அதில் குறை கண்டுபிடிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தணும். அன்போடு சேர்ந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக சில முயற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் தான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து குறை சொல்லிட்டு அதை அப்படியே வந்து கடந்தும் போயிடுவாங்க. அப்படிலாம் கடந்து போகாமல் அவங்களோட முயற்சிகளுக்கு தேவையான விஷயங்களை பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. ரா நெடில் எழுத்துல தொடங்கி இம்பல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக பதில் அனுப்பிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல்களும் கேட்கலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, ரா நெடில் எழுத்துல தொடங்கி இம்மல முடியக்கூடிய 5 தமிழ் வார்த்தைகள், அதுக்கு பதில் சொல்லி ஒரு நேயர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படிங்கிறத கேட்டலாம்.
2: வணக்கம் நித்திஸ்ரீ, ஜாபீர் எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன் அருள்லேருந்து பேசுகிறேன்ப்பா. நலமா. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ராட்டினம், ராமாயணம், ராமநாமம், ராம ஜென்மம், ராஜாராம், ராம், ரகுராம். அப்புறம் எனக்கு பிடித்த பாட்டு வந்து திருவிளையாடல் ஆரம்பம் படத்திலிருந்து விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, அரூர்லேருந்து நம்ம வசந்தி அக்கா தான் வந்து சூப்பராக நிறைய பதில்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பராக வந்து விளையாண்டதுனால அவங்க கேட்ட பாடலுமே அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து இன்னைக்கு வந்து தாமரை கோயில் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றின கடைசி ஒரு சில தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, சொல்லிடுவாக்கா அதை பற்றின தகவல்களை. அப்புறமா இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம், ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போமா?
0: டெல்லின்னு சொன்னீங்களே,
1: டெல்லின்னு மட்டும் தான் சொன்னேன். டெல்லியில் இருக்கக்கூடிய கல்ஜி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த கோயில் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது டக்குனு விசிட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, நம்ம கல்ஜி இருக்குல்லக்கா, அந்த கல்ஜியில் இறங்கி நம்ம ஒரு ஆட்டோவோ ஏதாச்சும் ஒரு புக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நேரு பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணுமா. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் பார்த்தாலே அந்த ஒரு டெம்பிள் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம அதுக்கு ஜாலியாக நடந்து கூட போகலாம்.
0: சரி, ஓகே, ஒரு சூப்பரான தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஊர்கள்லையுமே வந்து ஒரு தாமரை கோயில்.
1: ஆமாக்கா, நம்ம ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் தாமரை கோயில்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லவாக்கா, அதாவது கோயம்புத்தூரில் நமக்கு வந்து தாமரை கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. அப்புறமா கோழிக்கோடு
0: அப்படின்னு ஒரு இடம் இருக்கு
1: கேரளால, அந்த இடத்துல வந்து ஒன்று இருக்கு. அப்புறமா நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்கு. அப்புறமா இன்னொரு என்ன இருக்கா,
0: பிருந்தவான்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல,
1: பிருந்தவான்ஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து என்னன்னா உத்தரப்பிரதேஷ், அந்த உத்தரப்பிரதேசத்துல ஒன்று இருக்கு.
0: சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா
1: கோயம்புத்தூர்ல.
0: கோயம்புத்தூர்ல இருக்கிறதா வந்து நம்மளுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பா வந்து அங்கேயுமே வந்து போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்து மூடப்பட்டிருக்குமா, காலையில 10 இருந்து மதியம் 1 வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு 3 இருந்து 7:30 வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 8 வரைக்கும் வந்து திறந்திருக்குமா. கண்டிப்பா இதுக்கும் கட்டணம் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா நம்ம ஜாபீர் தம்பி சொன்ன விஷயத்துக்கு வந்து கட்டணம் அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கு வந்து கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா ₹20 அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு காற்றோட வேகம் 13 இருந்து 17 வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இருக்கு. இந்த ஒரு வானிலை தகவல் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபெறது நான் தி எஸ்ட்ரி மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
1: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
2: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
0: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
1: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
0: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
1: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணேன்னா பைக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேகமாவே வந்தேன். இருந்தாலும் கூட தலைக்கவசத்தை நான் மறக்கவே இல்லை. தலைக்கவசத்தை போட்டுட்டு என்ன பண்ணேனா, அதுக்கு முன்னாடி கண்ணாடி பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி வரும்பொழுது திடீர்னு அடித்த காற்றில் தூசி வந்து பறந்து என்னுடைய கண்களில் விழுந்துருச்சு. அப்போ அவ்வளோ அவசரத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நிமிஷம் பைக்கை நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்னுடைய கண்களெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் போனேன். காரணம், திடீர்னு ஏதாவது விபத்துகள் நடந்துருச்சுன்னா அதனால தான். இந்த நேரத்தில் கரைகள்லையே கொஞ்சம் அதிகமாக விபத்து நடக்கும், அதே நேரத்தில் கடல்களில் சொல்லவா வேணும். ஆடி மாதத்தில் நம்மளுடைய பகுதியில் வீசக்கூடிய காற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சான் காற்று, அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி அடிக்கும் இல்லையா, அந்த காற்று தான் அடிக்கும். கொஞ்சம் அதிவேகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரையிலேயே விபத்துகள் ஏற்படுதுன்னா கடலில் என்னென்ன சவால்களை அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்றது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்ன கேட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்ச கரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரே போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னுடைய பெயர் மரியா இருக்கு, நான் தண்ணீற்றிலிருந்து வர்றேன்.
2: ஆடி காற்று அடிக்கிற நேரத்தில் கடலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன?
3: கடலில் இருக்கிற சவாலை நம்ம கரையிலேருந்து தொடங்கிடுவோமே. கடையிலேருந்து தொடங்கணும்னா படகுகள் வந்து ஒன்று ஒன்று மோதிக்கிட்டு சேதமாகிறது, அதை சொல்லலாம். ஏன்னா படகுகள் எல்லாமே நங்கூரமிட்டு கரையில் நிறுத்தப்படி, சிறிய படகுகளாக இருந்தாலும் பெரிய படகுகளாக இருந்தாலும் அலையுடைய வேகம் காற்றுடைய அழுத்தத்தின் காரணமாக வந்து ஒரு படகு இன்னொரு படகு மோதி அதனால் உடைபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. மொதல் விஷயம், பெரிய படகுகளும் கூட இழுத்து வரப்பட்டு இழுத்து வர பிறகு ஒன்றொரு மோதுறது, அதனால் ஏற்படுறது பாதிப்பு உண்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து, இதை மொதல் விஷயம் எடுத்துக்கிட்டால், ரெண்டாவது விஷயம் வந்து கடலில் வந்து ஏற்படக்கூடிய அந்த அதிகமான நீரோட்டத்தை எதிர்கொள்றதுக்காக அதிகமான எரிபொருள் செலவினங்களை சந்திக்க வேண்டியது. ஏன்னா சாதாரண ஒரு கடல் நீரோட்டத்தில் ஒரு படகு நகர்ந்து போகிறதுக்கும் அதிக கடல் நீரோட்டத்தில் ஒரு படகு வந்து எதிர்த்து போகிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அதிகமான திறனை வந்து தெளிப்படுத்த வேண்டியிருக்கும், அப்போ அதிக எரிபொருள் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றுடைய வேகம், அதிகப்படியான கடல் அலைகளை கொந்தளிப்பு, இதனால் மீனவர்கள் வந்து கடலில் வந்து மீன்பிடிப்பில் ஈடுபடும் போது படகுல தடுமாறி கீழே விழுகிறது, படகுலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறது, இது போன்ற விஷயங்கள் ஏற்படுறது, அந்த உடற்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சாதாரண நேரங்களில் பார்த்தா அப்படி இருக்காது, அவங்க சாதாரணமாக உட்காந்துக்கலாம். பெரிய படகுகளாக தான் இருக்குது, சிறிய படகுகளோ இது போன்ற இன்னல்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆடி மாதத்தில் இந்த காற்றுடைய வேகம், இந்த வேகத்தினால் வந்து என்னென்னா சில நேரங்களில் வந்து இந்த கொந்தளிப்பின் காரணமாக அதிகமான செலவினங்கள் செய்து அதிக தூரத்துக்கு போனால் கூட மீன்கள் வந்து அந்த சீதோஷ மாறுபாட்டின் காரணமாக இடம்பெறதின் காரணமாக போதிய அளவுக்கு பாடு கிடைக்காம போயிடுறது. பாடு கிடைக்காம போனால் அப்போ அதிக முயற்சி எடுத்து போய் செலவினங்கள் அதிகரிக்கும் தவிர அந்த மீன்களை வந்து நம்ம விரட்டிலாம் பிடிக்க முடியும், அது முடியாது. அப்போ என்னென்னா செலவினங்கள் அதிகரிக்க, திடீர்னு திடீர் செலவினங்கள், அந்த பற்றாக்குறை, பாடுகளில் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் இந்த ஆடி மாத காலத்தில் ஏற்படும். அப்புறம் வந்து பாய்கிற சில நேரங்களில் வள்ளங்களில் கூட பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி வள்ளங்களை பயன்படுத்தி திடீர்னு ஏற்பட சூறாவளி காற்று, திடீர்னு ஏற்பட அதிகப்படியான காற்றழுத்தம், இதனால் வந்து பாய்கள் கிழிந்து போகிறது, அப்புறம் வந்து திடீர்னு படகு வந்து கடலை மூடி ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். பெரும்பாலும் எல்லா படகுகளும் வலிமையாக உறுதியாக இருக்கும், புதிய படகுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. படகுகள் சில படகுகள் வந்து கொஞ்சம் நாள்பட்ட படகுகள்னு சொல்கிறது, அதிகமான நீரோட்டத்தின் காரணமாக கடலுடைய அழுத்தத்தின், கடல் அலையினுடைய அழுத்தத்தின் காரணமாக படகுடைய பலைகள் பேர்ந்து படகு மூழ்கி அதனால் மீனவர்கள் இறந்து போடக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பல நெருக்கடியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை சந்திக்கிறாங்க. இன்னொன்று, பகலில் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக தான் இருக்கும் கடல், ஆனால் இரவில் சாயங்காலம் கூட அமைதியாக தான் இருக்குது. ஆனால் இரவில் கடலுக்கு போய் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு நடுக்கடலை எட்டின பிறகு அந்த மீன்பிடி பகுதியை எட்டின பிறகு காற்றழுத்தம் அதிகமாகச்சுன்னா நஷ்டத்தோடு ஓடியும் வர முடியாது. அதே சமயத்தில் அந்த கடல் குந்திப்புலேருந்து அந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிக்காங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து மாறுபாடுகள் இருக்குல்ல, சூழ்நிலை மாறுபாடுகள் இருக்குல்ல, இது வந்து கடுமையான நெருக்கடி இந்த ஆடி மாதத்தில் தான் அவங்க சந்திக்கிறாங்க. இது போன்ற அநேக நெருக்கடிகள் இந்த ஆடி மாதத்தில் தான், அதாவது இந்த காற்று வீசக்கூடிய அதிக காற்று வீசக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் மீனவர்களும் மீன்பிடி தொழிலும் வந்து சந்திக்குது.
2: ரொம்ப அருமையாகவே இயற்கையை நம்ம கணிக்க முடியாது அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா திடீர்னு ஏற்படுற காற்று வந்து நம்மளால் காலையில் இங்கேருந்து கடலுக்கு போகும்போது காற்று வந்து கம்மியாக தான் காற்று, டக்குன்னு நம்ம வந்து நம்ம கடலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு காற்று மாறிடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறது. மீன்பிடி தொழிலில் ஒரு சகஜமான விஷயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்போடையும் நம்ம போகணும் அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி ஐயா.
2: ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், கடல் மேலே இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
5: அக்கா மேலையா பாடி என் கப்ப கிழஞ்ச,

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன் வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அறிமுகப்படுத்திக்கோங்க. அந்த காற்றுகள்லாம் இப்போ முதல்ல மாதிரி உள்ள இல்லை இல்லை, சுனாமிக்கு முன்னாடி தான் நம்ம நிர்ணயித்தோம். இப்போ சுனாமிக்கு பின்னாடி வந்து ஆடியில் அடிக்குது, ஆவணியில் அடிக்குது, அடிக்க வேண்டிய காலத்தில் அடிக்காமல் அடிக்காத காலத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு காற்று. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதே மாதிரி முதல்ல மாதிரி உள்ள இதுகள்லாம் யாருமே நிர்ணயிக்க முடியலை. இன்றைக்கி 2 நாளை காற்று எப்போம்லாம் நேரம்லாம் வந்து எப்படி பார்த்தா போட்டுகளே வள்ளங்களே தொழிலுக்கு போக முடியாத காலகட்டங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு போராடி தான் நம்ம தொழில் போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இப்போதைக்கு இல்லை. ஆடியில் அடிக்கலைங்கன்னா ஆவணியில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா மழை பெய்கிற டயத்தில் வந்து வடகாலம் திரும்பும் போது அப்போ அந்த காற்று அடிக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து முதல்ல மாதிரி உள்ள காலகட்டங்கள் இப்போ வானிலைகள் இல்லை. இப்போ காலங்கள் மாறி போச்சு. கடலை நிர்ணயிக்க முடியல, காற்றை நிர்ணயிக்க முடியாது, யாருனாலும் நிர்ணயிக்க முடியல. வந்து முதல்ல இப்போ இந்த ஆடி மாதம் சொன்னால் கச்சா சரிவுன்னு சொல்லுவாங்க, இந்த காற்று புயலாக நிற்கும். இப்போ அப்படி இல்லை, கரைக்கூட வந்து கிடக்கு. கரைக்கூட வந்து கிடந்தால் அந்த மீன் சொல்கிறது அதிகம் படாது. கடல் வந்து கீழ்த்து கீழ் தண்ணி வந்து தெளிச்சிடும், தெளிஞ்சு கிடக்கும், இந்த கலக்கு ஏறாது. அப்போனா மீன்கள்லாம் என்ன செய்யும், போய் தண்ணியில் போய் உணவு சேரக்கணும், சேர்த்துக்குள்ளே போய் பூந்துடும். அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து அதே இந்த கச்சான் அடித்து இதுனா கடலை கலக்க நல்லா மீன் படும். இப்போதைக்கு அப்படி உள்ள எல்லாம் இதே கிடையாது. ஒரு சவால்கள் சொன்னால் வந்து காலங்களை நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க. முன்னாடி உள்ளது வேறு, இப்போ பின்னாடி நடக்கிறது வேறு, வந்து வித்தியாசமாக இருக்கும். நாலாம் சின்னாளாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கனாக்கி இந்த ஆடி மாதம் சொன்னால் புயலாக நிற்கும். பாய்மர காலத்தில் பாய நம்பி இன்ஜின் இல்லை. அப்போலாம் எனக்கு 8 வயசு 9 வயசு பார்த்தா பாய் மரத்தெல்லாம் தொழில் போவோம். பாய் பருமல்னு சொல்லுவாங்க, கடுசுன்னு சொல்லுவாங்க, அதை நம்பி தான் கடலில் போய் போய் தொழில் செஞ்சோம். இப்போ இன்ஜின் இருக்கிற காலத்திலே கடல் உலகத்துக்கு ஒரு கருணிக்கு நிர்ணயிக்க முடியும். அப்போவே அந்த புயலாக நிற்கி அப்போவே பாயை நம்பி போய் தான் கடலுக்கு போவோம். கடலுக்கு போனால் தூண்டி கடலில் போய் எப்படியாவது அப்போ ஒரு ஓட்டில் ஓட முடியாது. இப்படி ஓடி மாறி ஓடி மாறி ஓடி மாறி ஓடி அந்த மடை எடுத்து தூண்டி கடைஞ்சன்னா ஒரு 13 பாவம் 14 பாவம் மடை எடுத்தால் வலை விடுவோம். பல கஷ்டத்தைப்பட்ட காலங்கள் உண்டு. அப்போ ஆள் பலந்தான், இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு இன்ஜின் இல்லைனாலும் இப்போ இன்ஜின் இல்லைன்னா இன்றைக்கி தொழில் போக முடியாது. அதே மாதிரி சிபிஎஸ் இல்லைனாலும் இன்றைக்கி தொழில் போக முடியாது. அப்படி ஒரு காலகட்டங்கள் ஆகிட்டு சிபிஎஸ் வச்சு தான் எல்லாமே விடும். அன்றைக்கு அப்படி இல்லை, ஒரு வெள்ளியை கணக்கு பண்ணி சொல்லிடுவோம், இந்த இடத்துல இந்த வெள்ளியை போட்டு கரெக்டாக வந்தோம்னாக்கி இது கரை வரும், நம்ம கரைக்கு போயிடுவோம். இந்த வெள்ளியை நம்ம வந்து அதுக்கு நமக்கு முன்னாடி இந்த அணியை இருக்கிறதுல அணியத்துக்கு முன்னாடி பின்னாடி இருந்து பார்க்க இப்படி பார்த்தோம்னா அந்த வெள்ளியை கணக்கு பண்ணி விட இந்த மடை வரும், அந்த மடை வரும். இத்தனை மணிக்கு வந்து இந்த வெள்ளி கிளம்பும், குருசு வெளியில் இருக்குது, கப்பல் வெளியில் இருக்குது. எப்படி வெள்ளிகளை பார்த்தா அன்றைக்கு தொழில் செஞ்சாங்க ஒழிஞ்சு இந்த மாதிரி சிபிஎஸ்ஸை வச்சு யாரும் தொழில்போங்க. அன்றைக்கு உள்ள காம்போஸ்ட் என்ன பற்றி எப்படியானு வந்து இந்த சாமி குத்தில் போடுறது தான் காம்போஸ்டாக வச்சு தொழில் பார்த்தோம். ஒரு போயாவில் கொண்டு போய் அதை கொண்டு போய் அந்த அளவுக்கு லேசாக வட்ட மக்கள் அதை குழியை கிள்ளி அதில் வந்து இந்த காம்போஸ்ட்டை வந்து அந்த ஒட்டியை ஒட்டுறது இந்த இருக்கிறதுல அதை வச்சு எம்சியில் வச்சு ஒட்டி அதை வச்சு தான் பார்க்குறது. ஏன்னா இந்த வடக்க தொழிலுக்கு போயிட்டு ஒன்று வைங்களேன்பா, அப்போ வந்து நம்ம லேசாக இப்போ ஏறி கொடுத்தோம்னா ஸ்லோன்கரை வந்துடும். எண்ணியை போட்டு வந்துட்டு போயிட்டுன்னு வைங்களேன், எஸ்சியை போட்டு போகணுனாக்கி ஸ்லோன்கரையை தான் அடுத்தது போகும். அதே மாதிரி என் டபிள்யூ போட்டு வந்தோம்னாக்கே இங்கிட்ட நமக்கு மாறும். இப்படி தான் வந்தோம். அங்கேருந்து வரும்போது எண்ணியை போட்டு வரக்கூடாது, என்எஸ் இதை போட்டு வரணும். இப்படி எல்லாம் அந்த காம்போஸ் தான் இது ஆழ்ந்த காலங்கள் வந்து முழுமையாக வந்து பழைய காலங்கள் மாறிப்போச்சு. இப்போதைக்கு வந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து சரியான அளவுக்கு பதில் வந்துக்கணும்னா ஒரே கதை, காலங்கள் மாறிட்டு. இப்போ சிபிஎஸ் இல்லாமல் தொழில் செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி வலையை கடலில் போட்டு வந்தோம்னா எப்படி வருவோம், கொடி தான் போட்டு வரும். கொடி குடிம்பு இருக்குல்ல, கொடியை போட்டுடும். அதே கணக்கில் போய் ஒரு வெள்ளி கணக்கோ ஒரு இதை பார்த்தா அந்த கொடியை பண்ணால் வந்து கடலுக்கு போகிறோம்னா அந்த வெள்ளி கணக்கு பண்ணி போட்டுதான் போகிறது. இந்த வெள்ளிக்கு நேரம் தான் அந்த போட்டு போகணும், அந்த வல்லம் போகணும். அந்த வல்லம் போய் அதை போனால் இந்த மணிக்கணக்கில் கரெக்டாக போனால் இந்த இடத்துல நம்ம கொடி விடிய கரெக்டாக வந்து விடிய பார்த்தோம்னா நம்ம கொடிக்கு நேரம் நம்ம அணியை நம்ம போகிறதுக்கு நேரம் அந்த கொடி வரும். இப்போ உள்ளது அப்படி இல்லை. இப்போ உள்ளவங்களாம் அதையெல்லாம் நிறைக்க முடியாது, பார்க்கவும் தெரியாது. சிபிஎஸ் இல்லாமல் யாருமே இப்போ தொழிலுக்கு போக முடியாது. அப்படி காலங்கள் மாதிரி
3: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
2: உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கேட்ட கேள்விகளுக்கு.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவருடைய சகோதரர் பார்த்தலோமியோ, அப்புறமா மென்டஸ், இன்னும் ஒரு 13 வயது சிறுவனும் இருந்தான். அவன் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் உடைய மகன் பெர்னாண்டோ. இவங்க எல்லாருமா சேர்ந்து ஸ்பெயின்ல இருந்து கிளம்பினாங்க. எதுக்காக அப்படின்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸோடைய 4வது பயணத்துக்காக. ரொம்ப தூரம் பயணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கடல்ல ஏதோ திடீர்னு மாற்றம் ஏற்படுறத கவனிக்கிறாங்க. இப்ப இருக்கிற மாதிரி அன்னைக்கு காலத்துல ரேடியோவும் இல்ல, மொபைலும் இல்ல, திடீர்னு உருவாகிற காற்றையோ சூறாவளியையோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்துல ஒரு பெரிய சூறாவளி வந்துருச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு சிறிய வெளிச்சம், அதுதான் டோமிங்கோ அப்படின்ற துறைமுகம். இந்த டோமிங்கோ துறைமுகத்துக்கு பக்கத்துல வந்துட்டாலும் கூட டோமிங்கோ துறைமுகத்துக்குள்ள இவங்களை அனுமதிக்க மறுத்துட்டாரு அன்றைய கவர்னர். இருந்தாலும் மனம் தளராம பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தது கொலம்பஸோட டீம். நிறைய தூரங்கள் பயணம் பண்ணி உதவி கேட்டு அலைஞ்சு, அதுக்கப்புறமா 1502 வருஷம் ஆரம்பிச்ச இந்த பயணத்தை 1504 வருஷத்துல ஜமாய்க்கால முடிச்சாங்களாம். இப்படி ஒரு சூறாவளி பல கோணங்கள்ல அவரை திசை திருப்பி நிறைய பாடங்களையும் அவருக்கு கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பயணத்துக்கு காரணமா இருந்தது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு நம்பிக்கையின் பேர்ல தானே அவர் கண்டிப்பா அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி ஒரு காரணம் தான் காம்பஸ், அதாவது திசை காட்டும் கருவி. இதை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: கேட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். காம்பஸ், அதாவது திசை காட்டும் கருவி, இதை கண்டுபிடிச்சது 2nd century. எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சீன நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுதான். திசை காட்டிய என்னதான் 2nd century கண்டுபிடிச்சிருந்தாலும் அது 12nd century தான் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. 12nd century ஐரோப்பிய நாடுகளில் கடல் பயணங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திசை காட்டும் கருவிகளை பயன்படுத்தினாங்களாம். ஆனாலும் கூட சீனால அது பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு முன்னாடியில இருந்தே. ஒரு மேப்பையோ இல்ல அப்படின்னா ஒரு காம்பஸையும் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருமே பாத்திருக்கலாம். அப்படி பார்க்காதவங்க உங்களுடைய மொபைல்ல கூட இருக்கும். அந்த காம்பஸ் எடுத்து பாத்தீங்கன்னா N அப்படின்றதுல ஏதோ ஒரு போல்டாவோ இல்ல அப்படின்னா ரெட் கலர்லயோ இல்லைன்னா அடிக்கோடிட்டோ ஏதோ ஒரு விதத்துல அந்த நார்த் அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இது எதுக்காகன்னு தெரியுமா? ஏன், மற்ற திசைகளும் தானே இருக்குது. வடக்கு தவிர தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு 3 திசைகள் இருக்குது. ஏதாவது ஒன்று ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கலாமே. எதனால காம்பஸ்ல நார்த் அப்படின்றத மட்டும் கரெக்டா காட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியுமா? அதே போல நீங்க எந்த திசையில ஒரு காம்பஸை மாற்றினாலும் அது நார்த் அப்படின்றத கரெக்டா காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? சிம்பிளான காரணம் தாங்க. பூமி அப்படின்றது ஒரு காந்தம்னு எடுத்துக்கலாம். இந்த காந்தம் பாத்தீங்கன்னா எப்பயுமே தன்னுடைய காந்த புலத்துல பெரும்பாலான காந்த புலங்களை வடக்கு துருவத்தை நோக்கியே அனுப்புது. அதனாலதான் காம்பஸ்ல வந்து நார்த் அப்படின்றது மட்டும் கரெக்டா காட்டப்படுது. அதே போல எதனால இந்த காம்பஸ்ல இருக்கிற சின்ன முள்ளு கரெக்டா நார்த்தை மட்டும் காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஒரு பெரிய காந்தத்தை எடுத்துக்கோங்க. அந்த காந்தத்துக்கு கீழே சின்ன சின்ன இரும்பு துண்டுகள், காந்த புலத்தால் ஈர்க்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா காந்தத்தை நீங்கள் எந்த திசையில் காட்டினாலும் அந்த காந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதே திசையில் அசைகிறதா உங்களால் பார்க்க முடியும். இதுதான் காரணம். அந்த ஊசியை காந்த பொருட்களால் வடிவமைச்சிருப்பாங்க. அதனால தான் கரெக்டாக வடதுருவத்தை நோக்கி அந்த காம்பஸ் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாசத்துல என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும் அப்படின்றது தானே இன்றைய நிகழ்ச்சி. அப்ப அதை பத்தி பேசலாம் எப்படி? கண்டிப்பா சொல்றேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? அப்படிதான்.

0: 那个装个那个。
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காத்துல அம்மியும் நகருமா நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ஆடி மாதம் அடிக்கக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதத்தில் கச்சான் காற்று தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கடல் பகுதிகளில் சொல்லுவாங்க. இந்த நேரம் திடீர்னு ஏற்படக்கூடிய சூறாவளி காற்றுகள், இதனால பல சிரமங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரையில் நம்ம படகுகளை கட்டி போட்டிருப்போம் இல்லையா, அதாவது இந்த நேரங்களில் மீன்பிடி தடை காலம் இல்லை. இல்லைனாலும் கூட நிறைய நேரங்களில் நாட்டுப்படகுகளாக இருக்கட்டும் விசைப்படகுகளாக இருக்கட்டும் ரெண்டையும் கரை பகுதிகளில் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டி போடும் பொழுது திடீர்னு ஏற்படுற காற்று படகுகளை ஒன்றோட ஒன்று மோத வச்சு அதுக்கப்புறமா படகுகள் சேதமாகும். அதே போல நீரோட்டம் மாறுறதுனால கடலுக்கு மீன் பிடிக்க போகும் பொழுது மீன்கள் வலைகளில் படாது, அதனால பாடுகள் அதிகமாக இருக்காது இந்த நேரங்களில். அதே போல திடீர்னு ஏற்படுற விபத்துகள் அதிகமாகும். இது கரையிலையும் கூட நடக்கலாம், நம்மளோட ராமேஸ்வரம் பகுதிகளில் குறிப்பா. ஏன்னா வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் போடாமல் போகும் பொழுது திடீர்னு காற்றடிக்கும் பொழுது தூசி அவங்களுடைய கண்கள்லையோ இல்லை மணல் கண்கள்லையோ படும் பொழுது விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்பயுமே தலைக்கவசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல கடல் மேல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படுற காற்றுனால நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி நிறைய பேர் கடலுக்குள்ள விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தகவல் பரிமாற்றம், இன்னைக்கு இது இல்லைன்னா நம்மளுடைய உலகமே இல்லை இல்லையா. ஆனால் கடல் மேலே ஒரு வாக்கி டாக்கி 30 கிலோமீட்டர் வரைக்கும் பேச முடியும் அப்படின்னா திடீர்னு காற்று அதிகமாயிடுச்சுன்னா அது 15 கிலோமீட்டராக மாறிடுமா. அந்த மாதிரி 15 கிலோமீட்டர் எடுக்கும் பொழுதுமே தெளிவான வாய்ஸை நம்மளால் கேட்க முடியாது. அதனால தகவல் பரிமாற்றமும் கூட இந்த நேரத்தில் தடைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு அரசர் எப்பயுமே விலை உயர்ந்த அதே போல ரொம்ப டேஸ்டான சாப்பாடு தான் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மீனுக்கு எம்பரர் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன மீனாக இருக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோல். எம்பரர் ஃபிஷ் அப்படின்னா விலை மீன் அர்த்தம். விலை மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கடல் புறங்களில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே போல் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னதான் வஞ்சரம் டேஸ்ட்டாக இருந்தாலும் கூட வஞ்சரத்தை விட டேஸ்ட்டாக இருக்கிறது விலை மீன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த எம்பரர் ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது விலை மீனில் பார்த்தீங்கன்னா, நிறைய சத்துக்களும் இருக்குது. ஒமேகா 3, விட்டமின் D, விட்டமின் B, காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. இது மூளை செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. அதே போல் நீங்கள் மெலிந்த உடலாக இருந்தாலும் சரி, இல்லை பருமனான உடலாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியது இந்த விலை மீன். காரணம், மெலிந்த உடல்களில் இருக்கிறவங்கள உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மீன் உதவி செய்யுது. அதே போல் நிறைய நோய்களுக்கும் இது மருந்தாக இருக்குது. ஆஸ்துமா, அல்சைமர், இந்த மாதிரி நோய்களை தடுக்கிறதுக்கும் அதோடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யலாம். இது போல் பல மீன்கள் வந்து நிறைய உடலுக்கு நன்மைகளை செய்கிறதா இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. விலை கூடுனதாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தானே அது. கடைசியாக, நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் படகுகளில் லைஃப் ஜாக்கெட், அதாவது உயிர் காக்கும் உடைகள். இதை எப்பயுமே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய காற்றாக இருந்தால் என்ன, சூறாவளியாக இருந்தால் என்ன, இல்லை புயலாக இருந்தால் நமக்கு என்ன, நம்மக்கிட்ட தான் உயிர் காக்கும் உடை இருக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம இருக்கலாம். அதனால எப்பயுமே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட லைஃப் ஜாக்கெட்டை கூடவே வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: லைசன்ஸ் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு, என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களை உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ராமன் செல்வராஜ் எழுதின தேவை உள்ளவரைதான் உறவா. கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? மீனா, அவளுக்கு ரொம்ப திமிரடி. பாத்தியா, நம்மள பார்த்தும் பாக்காம போறா. டிவியில செய்தி வாசிச்சா பெரிய ஸ்டார் நினைப்பா. ஏன், நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஒரு ஆளாவே தெரியலையோ அப்படின்னு தன் கூட படிச்ச கல்பனாவை பத்தி மீனா கிட்ட அபிராமி கோபத்தோடு சொல்லிட்டு இருந்தாங்க. அபிராமி, அவ எப்படி போனா உனக்கு என்ன, அவளுக்கு என்ன அவசரமோ, அதுக்காக நம்ம ஒருத்தவங்களை பார்த்த உடனே தப்பா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ 1000 தான் சொல்லு, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. என்ன, 1 வருஷம் 2 வருஷம் பழக்கமா என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருந்திருக்கோம். ஒன்னா படிச்ச காலத்துல இருந்து ஒன்னா விளையாண்ட காலம் வரைக்கும் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. வசதி வாய்ப்பும் பேரும் புகழும் வந்துட்டா பழசெல்லாம் மறந்துடுவாங்களா? கண்ணு முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன், பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கல, என்னடி எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல, அவ பாட்டுக்கு போறா. அபிராமி, நீ சொல்றதெல்லாம் ஓகேதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னா முன்னா பழகியிருக்கோம், பாசமா இருந்திருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருக்கோம், எல்லாம் சரி. ஆனா இப்ப காலம் உருண்டோடி போச்சு. அவ ஒரு பாதையில போயிட்டா நம்ம ஒரு பாதையில வந்துட்டோம். இப்ப போயிட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ பழைய மாதிரி எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறன்னு போய் சண்டை போட சொல்றியா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நீ நினைச்சிட்டு இருக்கியா நம்ம 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம்னு? பெருசாகியாச்சு, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு எல்லாமே. இன்னொன்னு சொல்லவா? என்ன சொல்ல போற? அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவ, நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவ, அதானே? நீ என்ன சொல்றியோ சொல்லு, நானும் அதை கேட்டுக்கிறேன். பாரு அபிராமி, ஒருத்தவங்களை பார்த்த உடனே தப்பா எடை போடுறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? கல்பனாவை நீ இன்னைக்கு பார்த்து இப்படி கோவப்படுற, ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 4 மாசத்துக்கு முன்னாடி நானும் அவளை பார்த்தேன், ஆனா அவ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா தெரியுமா? எப்படி நடந்துகிட்டா? உன்கிட்ட வந்து பேசினாளா? சொல்றேன், முதல்ல அந்த டீ கடை பெஞ்சில வந்து உட்கார், அங்க கூட்டம் இல்லாம இருக்கு. முதல்ல டென்ஷன் ஆகாத, நீ பாக்குற எல்லாமே தப்பு தப்புன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காத, முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு அந்த டீ கடைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சொல்

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர May 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா? ஆசை மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் நாளை தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344465464.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியு தெரியுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சொல்லி சொல்லு, நீ சொன்ன டீ கடைக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். என்ன சொல்ல போற அவளை பத்தி? அவளை பத்தி இப்ப புராணம் பாட போற அதானே? அபிராமி தேவையில்லாம பேசாத. 4 மாசத்துக்கு முன்னாடி நானும் கல்பனாவ மயிலாப்பூர் பஜார்ல பார்த்தேன். அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அவ காரில் வந்திருந்தா அன்னைக்கு என்ன பார்த்ததுமே என்கிட்ட ஓடி வந்தா சிரிச்சுக்கிட்டேன். கைய பிடிச்சு என்ன பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கும் கூட்டிட்டு போனான். 1.5 மணி நேரம் அரட்டை அடிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு கெஃபே இருந்துச்சு, அங்க போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டோம். பில்லுலாம் அவதான் கட்டினான். 1 ரூபா என்ன செலவு பண்ண விடல. அவளோட பேச்சு ரொம்ப இயல்பா இருந்துச்சு. பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, பதவி வந்துருச்சுன்னு அவ தலைக்கு மேல ஆடல, தன்னடக்கத்தோட இருந்தா. எனக்கும் அவளை 15 வருஷத்துக்கு அப்புறமா சந்திச்சு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கே அப்படி நடந்துகிட்டான்னு என்னால சத்தியமா யூகிக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்களை எடுத்தோடனே தப்பா முடிவு பண்றது என்ன பொறுத்த அளவுக்கு தப்பான செயல்தான். அவங்களுக்கு என்ன அவசரமோ என்ன சூழலோ அது எதையுமே தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட முடியுமா? அப்படியா சொல்ற? உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நீ சொல்றப்போ என்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. கல்பனாவோட வீட்டு அட்ரஸ் அப்புறம் அவளோட போன் நம்பர்னு எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்ப நான் என்னோட பர்ஸ கொண்டு வராதனால அவளோட விசிட்டிங் கார்டையும் எடுத்துட்டு வர முடியல. அதனால என்ன, வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு உனக்கு போன் பண்றேன். நீ உன்னோட போன் நம்பர் அவளுக்கு கொடுக்க முதல்ல ரெடியா? கல்பனா உன்கிட்ட பேசினானா? நீ அவகிட்ட பேசவியா முதல்ல? அத எப்படி பேசாம இருப்பேன்? அவ பேசினா நான் பேச போறேன், ஆனா நானா போய் வலுக்கட்டாயமாலாம் பேச மாட்டேன்.

அப்புறம் என்னோட தனி மரியாதை என்ன ஆகுறது? உங்களுக்கு பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சுன்னா நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேனா? எனக்கு கால் பண்ணி பேச சொல்லு. அவ பேசினானா நான் பேசுவேன். அதே பழைய கல்பனாவா பேசினானா மட்டும்தான். வித்தியாசமா கொஞ்சம் தலக்கணத்தோட பேசினான்னு வை, போன் அப்படியே வச்சிருவேன். உனக்கு வேணா அவ பழக்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனா எனக்கு அவ பழக்கப்படலப்பா. நான் கல்பனான்னு இல்ல, யார் என்கிட்ட மனசு விட்டு வெளிப்படையா பேசுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நல்ல சகஜமா பேசுவேன். நீ அவகிட்ட முதல்ல என் போன் நம்பரை கொடு, அவ எனக்கு முதல்ல போன் பண்ணட்டும், அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அபிராமி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேவை உள்ளவரைதான் உறவா அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அபிராமி, நீ சொன்ன மாதிரியே நான் கல்பனா கிட்ட பேசுறேன். அவ பேசினா நீ அவகிட்ட சகஜமா பேசு, மனசுல எதையும் வச்சுக்கிட்டு கோபதாபத்தோட பேசுறாத. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கும் இங்கீதம்லாம் இருக்கு. என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நானும் பேசுவேன். நீ முதல்ல என்ன பத்தி நல்ல விதமா சொல்லு, எடுத்தோடனே என்னை பத்தி நெகட்டிவாலாம் பேசிடாத. நான் அவன் மேல கோவத்துல இருக்கேன், அவகிட்ட பேசாம இருக்கேன்லாம் சொல்லிடாத. சரி சரி, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி பேசுற. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? சாயந்தரம் பாரு, கல்பனா கிட்ட இருந்து உனக்கு போன் வரும். அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க. அப்புறம் என்ன மறக்காம இருங்க, அது போதும். நல்லா பேச கத்துக்கிட்டமேனா, நீ பேசுற மாதிரி எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்க முடியல. முதல்ல கல்பனா எனக்கு போன் பண்றாளான்னு பாப்போம், அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலையும்

மீனா கல்பனாக்கு ஃபோன் பண்ணி அபிராமிய பத்தி பேசினாங்க. மீனா கிட்ட பேசின உடனே கல்பனா அவங்க நம்பரை வாங்கிட்டு அபிராமிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. புது நம்பர்ல இருந்து ஃபோன் வரவும் அபிராமிக்கு அது கல்பனா கிட்ட இருந்து வந்த ஃபோன் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஃபுல் ரிங் அடிக்கவும் அவங்க அதை எடுக்காம வேணும்னு தாமதப்படுத்தினாங்க. நல்லா போன் அடிக்கட்டும், அப்பதான் என்னோட அருமை என்னன்னு அவளுக்கு தெரியும். அவ மட்டும்தான் பிஸியா இருப்பாளா, நானும் தான் பிஸியா இருப்பேன். போனை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு ரிங் என்ன நாலஞ்சு மிஸ்டு கால் ஆகுற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அவன் நல்லா வெயிட் பண்ணட்டும், அபிராமினா யாரு நினைச்சுக்கிட்டா நானும் பிஸியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை தனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ரிங் அடிக்க அடிக்க அதை எடுக்காம அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா கல்பனா கொஞ்சம் கூட சோர்வடையாம திரும்ப திரும்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு, அதை அவங்க எடுக்கல. செகண்ட் டைம் கால் வரவும் அப்பதான் அவங்க அந்த போனையே எடுத்தாங்க. அதுவும் ரொம்ப அலட்சியமா பேசினாங்க. ஹலோ, யாரு? இது அபிராமியோட நம்பரா? ஆமா, பேசுறது அபிராமியா? அட ஆமாங்க, நீங்க யாரு? முதல்ல என் பேரு கல்பனா. அபிராமி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சனா? மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஜீவன் இருக்கிற விஷயமே உனக்கு தெரிஞ்சிச்சோ? கண்டு காணாமலும் அன்னைக்கு போற? ஐயோ அபிராமி, நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அன்னைக்கு நான் இருந்த அவசரத்துக்கு கையும் உடல, எனக்கு காலும் உடல, சுடுதண்ணி ஊத்துன மாதிரி போயிட்டு இருந்தேன். 9:00 எனக்கு நியூஸ் வாசிக்கணும். 8:55 ஆச்சு, 5 நிமிஷத்துல நான் உள்ள இருக்கணும். என்ன பண்ண சொல்ற சொல்லு? உன்னை பாத்திருந்தாலும் என்னால அங்க நின்றுத்திருக்க முடியாது. அதான் வேகமா போயிட்டேன். ஓ, அப்ப நீ அவசரமா போனதுனாலதான் என்ன கண்டுக்காம போனியா? அட ஆமா, நான் ஏன் கண்டுக்காம போறேன்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்காத. மீனா சொல்லும் போதே நான் கவனிச்சிருந்திருக்கணும். நீ ஏதோ மனஸ்தாபத்துல இருக்கேன்றத கூட சரியா புரிஞ்சுக்காம உன்கிட்ட எப்பயும் போல கால் பண்ணது என்னோட தப்புதான். உன் மனசுல இவ்வளவு சலனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அகைன் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். மீனாவோட நான் கஃபே போன மாதிரி ஒன்னையும் நான் கூப்பிட்டு கஃபே போறேன். ஏன், நம்ம மூணு பேரும் ஒன்னா வெளியில போலாம், ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் சரிதான். முதல்ல நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, எங்க வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அபிராமி எல்லாமே தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கல்பனாக்கு தன் ஃப்ரெண்டை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு ஈடு கொடுத்து இவங்களும் பேசிக்கிட்டே போனாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கல்பனா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. எங்க வேலை பாக்குற, என்ன வேலை பாக்குற? அது வந்து ஒரு பிரபலமான நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லபடியா வேலையும் போயிட்டு இருக்கு. ஓ, அது சரி. பதிலுக்கு நான் என்ன வேலை பாக்குறேன்லாம் கேட்க மாட்டியா? சாரி சாரி, நீ என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லு. நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் அது பிடிச்ச வேலை, நல்ல சம்பளம். சூப்பர் சூப்பர், நல்ல வேலை பாருங்க, சந்தோஷமா இருங்க. எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தனா எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத. அன்னைக்கு நான் இருந்த அவசரத்துக்கு உன்னை பார்க்க கூட என்னால முடியல. அன்னைக்கு நானே லேட் பண்ணிட்டேன். கூட கொஞ்சம் லேட் பண்ணிருந்தேன்னா அன்னைக்கு சமத்தியா திட்டு வாங்கியிருப்பேன். அதான், வேற ஒன்னும் இல்ல. நம்மளோட நட்பெல்லாம் நான் மறந்துடுவேனா? சின்ன பிள்ளையில நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம், அதெல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா மறக்கிற ஆளே இல்ல. தேவை உள்ளவரதான் நட்பும் உறவும்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. ஒன்னு மட்டும் சொல்றேன் அபிராமி, உன் மனச மட்டும் நீ எப்பவுமே பக்குவப்படுத்திக்கோ. என்னதான் நமக்கு வயசானாலும் நம்மளோட உள்ளம் எப்பவுமே குழந்தை மாதிரி தான். அது சமயத்துல எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு வை, துவண்ட போய் அழ ஆரம்பிச்சிடும். அது கண்ணீரா வெளிப்படலாம், கோபமா வெளிப்படலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களோட சூழலை புரிஞ்சுக்காம அவங்க நமக்கு தப்ப நினைச்சிருப்பாங்க, அவங்க தப்பான எண்ணத்தோட இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது பயங்கரமான தப்போ தப்பு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. மீனா சொல்லும் போதே நான் கணிச்சிட்டேன், உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு. இப்ப அதை தேர்ந்திருக்கும்னு நினைக்கிற. என்ன அமைதியா இருக்க? இப்பவும் என் மேல உனக்கு கோபம் இருக்கா? இருந்தா திட்ட கூட செய், எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கோபம்லாம் இல்ல. சரி, எப்ப மீட் பண்ணலாம் நம்ம எல்லாரும்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும். அது எப்படி சொல்றது, காலையில நம்ம பீச் போயிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் படத்துக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு ஈவினிங் திரும்ப பீச்சுக்கு போயிட்டு இல்லைன்னா ஏதாச்சும் சுத்தி பாக்குற இடம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோமா? எப்படி நம்ம பிளான், நல்லா இருக்கா? அதெல்லாம் ஓகேதான், பட் லீவ் கிடைக்குதான்னு பாக்கணும். சண்டேஸ்ல போலாமா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நீங்கெல்லாம் எப்படி? மீனா கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சரி, நம்ம காலையிலே போலாம். எப்ப கிளம்புறோம், எங்க கிளம்புறோன்றத தெளிவா சொல்லிரு. முன்ன பின்ன ஆச்சுன்னா அப்புறம் நான் அதுக்கும் டென்ஷன் ஆயிருவேன். அப்படிலாம் ஒன்னும் நடக்காது. நானும் மீனாவும் நீயும் நல்லா பிளான் பண்ணிப்போம். அகைன் நம்ம பிக்ஸ் பண்ற இடம் பிக்ஸ்டு தான், அதுக்கப்புறம் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, நீ போயிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு கல்பனா சொன்னதுக்கு அப்புறம் தான் அபிராமிக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அவங்க சுத்தி பாக்குறதுக்கு வெளியில போயிருப்பாங்களா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல்பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், 1,00,000 சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7,000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமையும் ஆச்சு. மீனா, கல்பனா, அபிராமின்னு மூணு பேரும் அன்னைக்கு வெளியில சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப ஆயத்தமா கிளம்பிட்டாங்க. மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க. ஊதா கலர் சுடிதார்னா மூணு பேரும் ஊதா கலர் சுடிதார் தான். அவங்களோட வளையல், தோடு, அப்புறம் செயின்னு எல்லாமே ஊதா கலர்ல தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா லட்சணமா மூணு பேரும் ரெடியாகி வெளியில போறதுக்கும் வந்துட்டாங்க. ஒன்னா மூணு பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம். அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் ஒன்னா சந்திக்கும் போது அந்த நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லாம இருந்துச்சு. மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் அன்போடு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு முதல்ல பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கடல் அலைகளை அழகா ரசிச்சபடி அப்படியே உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டாங்க. பொடி நடையா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது குதிரை சவாரியும் வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் மாத்தி ஆள் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குதிரை சவாரியில சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்ல அவங்களோட காலை பொழுத கழிச்சாச்சு. காலை உணவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியான சாப்பாட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கும் போயிட்டாங்க. அபிராமி எங்கெங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அங்க எல்லாத்துக்கும் கல்பனா அவங்க ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க. மதியான சாப்பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு ஷாப்பிங் மால் போய் அங்க பிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல சந்தோஷமா அந்த நாளை என்ஜாய் பண்ணாங்க. கல்பனாக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசை. ஆனா பொழுது சாயிர நேரம் வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அலர்ட் ஆகியாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும்ல, நேரம் ஆனனால ஆட்டோ பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பிரியாவிடை கொடுத்துட்டு அவங்கவுங்க எங்கெங்க போகணுமோ அங்கங்க போய் இறங்கியாச்சு. உண்மையிலேயே கல்பனாக்கும் சரி, மீனாக்கும் சரி, அபிராமிக்கும் சரி, அந்த நாள் மறக்கவே முடியாத ஒரு நாள். அன்னைக்கு நில்ல அவங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமா சுத்தி பாக்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. பெண் தோழிகளுடனான ஒரு பயணம் எப்பவுமே அலாதியான இன்பங்கள் நிறைஞ்சதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை கொட்டி தீக்கிறதா இருக்கட்டும், தனக்கு பிடிச்ச ஒன்ன தன்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், தன்னை நல்லா பாத்துக்கிற பெண் தோழிகள் எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வரம் தான். அந்த மாதிரிதான் அபிராமிக்கும் மீனாக்கும் கல்பனாக்கும் இருந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: அண்ட் தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த

0: ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
1: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
0: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பார்க்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
0: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறை

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒன்னு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பாட்டன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்களா நான் யாரோ என்னமோ
1: ஏச்சு புட்டாளே பாட்டி ஏச்சு புட்டாளே.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா, முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வீரா மற்றும் மகாநதி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பிறர்வாட பல செயல்கள் செய்த நரை கூடி கிளப்பருவமேதி கொடுங்குற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தேனம்

0: அதுவும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மன உடல் காயாயிருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி, சிட்டாட் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி, கட்டான உடல் காயாயிருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி, சிட்டாட் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி, அம்மா சீமாட்டி நில்லடி.

மண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி.

காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும்

வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் தான்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏன்டா ரெண்டு நாள் டல்லாவே இருக்க? கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுரா. நீ வேற தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்ட, அதான் மொபைல் லோன் ஆப் மூலமா ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன். இப்போ என்னடானா, ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க.
1: என்னடா சொல்ற, பேசாம கட்ட முடியாதுன்னு சொல்லு.
0: இல்லடா பிரபு, அப்படி காசு கட்டலனா என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் லோன் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்துறேன்னு மெசேஜ் அனுப்பிடுறோம்னு சொல்றாங்கடா.
1: சொன்னா சொல்லிட்டு போறான், விடுறா மச்சான், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
0: அது மட்டும் இல்லடா, அப்படி SMS அனுப்பியும் காசு கட்டலனா லோன் கட்டும் போது போட்டோ கொடுத்துருப்போம்ல, அந்த போட்டோவை அசிங்கமாவும் ஆபாசமாவும் மார்பிங் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குனா அனுப்பிடும்னு சொல்றாங்களா.
1: சரிடா, இப்ப என்னதான் செய்ய போற?
0: தெரியலையே.
1: சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணுவோம், இல்லனா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். வா.
2: லோன் ஆப்பை தவிர்த்திடுங்கள், இணைய வழி குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே.
3: அரு போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நம

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்ச.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன சொல்றதுனே தெரியல. என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நம்ம ஊர்ல டவர் வைக்கிறதுக்கு எங்க இடம் தான் சரியா இருக்கான். அந்த இடத்துக்கு 40 லட்சம் அட்வான்ஸும் மாசம் 40,000 ரூபாய் வாடகையும் தர்றாங்களாம்.
1: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டியா?
0: இல்ல உமா, நாளைக்கு தான் பட்டா மத்த ரசீது எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க.
1: நீ எதுவும் குடுக்கல. இப்படித்தான் போன வாரம் எங்க அக்காவுக்கு கால் வந்து ரசீது பட்டா எல்லாத்தையும் குடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணம் செலவாகும், அதையும் கட்டிருங்க, மொத்தமா அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டிட்டா. இப்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பட்டாவும் போச்சு, கட்டின காசும் போச்சு.
0: நல்ல வேலைமா, இப்ப வாச்சும் சொன்னியே, இல்லைன்னா நானும் ஏமாந்துருப்பேன்.
2: இது போல் வரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சுரேஷ்
1: வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருள போய் டீய குடிச்சிட்டு கடக்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை, திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: Bingo, bingo, bingo, bingo. Bingo, bingo, bingo.
1: டேய், என்னடா சோகத்துல இருக்க? என்னாச்சு?
2: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
1: எதுக்கு அவ்வளவு பணம்?
2: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
1: சொல்ல மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு.
2: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
1: என்னடா சொல்ற? ஏன்?
2: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
1: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
2: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியேட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் என்னை வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
1: ஓஹோ, இதுவா விஷயம்?
2: நானே பயத்துல இருக்கேன். இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
1: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
2: அப்போ யான் கூட பேசினது?
1: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அதை தெளிவா விசாரிக்கணும்.
3: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.